0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: சூடான ஃபில்டர் காஃபியுடன் சுவையான பாசிட்டிவ் வார்த்தைகள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: அதிகாலைகளை அழகான காலைகளாய் ஆக்க மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: மார்னிங் ராகம் only on Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.

0: எழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மிர்ச்சி.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
0: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
2: நீங்களும் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி. உங்க மார்னிங் வாக்குக்கு உங்க கூடவே வரும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃப்ரெண்ட். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். முன்னேறுங்கள்,
2: உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: சூடான ஃபில்டர் காஃபியுடன் சுவையான பாசிட்டிவ் வார்த்தைகள் மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: உங்க மார்னிங் வாக்குக்கு உங்க கூடவே வரும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃப்ரெண்ட். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
3: விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பெண்ணிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும்.

மாறி செம்பவள கருமாறி சிங்கத்தின் மீதேறி

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. This song is brought to you by V. Together for Tomorrow.
3: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்.
4: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன, மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டி கியூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹோட்டல் மிர்ச்சி. 18 பட்டி மக்களும் வந்தாச்சாப்பா, அப்புறம் அவருட்டு போச்சு இவருட்டு போச்சு. இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணே. மியூசிக்கே
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ.
4: பொதுவா திங்கக்கிழமை எந்திரிக்கவே மனசு வராது, ஆனா இன்னைக்கு ரிசல்ட்னு தெரிஞ்சு காலங்காத்தால எல்லாரும் ரெடியாகி உட்கார்ந்துருக்கீங்க போல. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கால இவனகத்தை போட்டு இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சு. ஒன் அண்ட் ஒன்லி மிர்ச்சி டி கே. இன்னைக்கு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ண தேவையான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. ஒரு பெரிய கடைவீதி, அங்க ரெண்டு கடைகள் இருக்கு. ஒன்னு வந்து ரவி வச்சிருக்காரு, இன்னொன்னு வந்து மீனா வச்சிருக்காங்க. ரவி எப்படின்னா வேலைக்கு ஃபுல்லா ஆள் வச்சு உட்காந்து வேலை மட்டும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. மீனா எப்படின்னா அவங்களும் கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து அந்த ஊர்ல பயங்கரமான மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணி வந்து இவங்க ரெண்டு பேர் கடைக்குள்ளையும் சொயின்னு வருது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரவி என்ன சொல்றாரு, வேலை பார்க்குறவங்கள டே டே போய் அது என்னன்னு பாருங்கடா அப்படின்றாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுனே தெரியல, ஏதோ ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ஃபுல்லாக கடைக்குள்ளே வந்துருச்சு. அதே பக்கத்து கடை மீனா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அவங்க தான் ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு என்னென்ன பண்ணணும், ஏதாவது மூட்டை வைக்க முடியுமா, பக்கெட் வைக்க முடியுமா, எல்லாத்தையும் வச்சு அடைச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த அவங்களோட எம்ப்ளாயீஸ் கூட சேர்ந்து ஃபைனலி வாட்டர் உள்ளே வராமல் தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
5: கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங்,
4: கமாண்ட் சொல்றது வந்து லீடர்ஷிப் கிடையாது, கூட சேர்ந்து வேலை பார்க்கறது தான் லீடர்ஷிப். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியம் மிர்ச்சி, திஸ் இஸ் ஹாட் மிர்ச்சி.
2: மிர்ச்சி ரிவைண்ட் ராகம் 90s நாட் அவுட்.

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon. There are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். எங்க போலாம்?
2: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
1: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
2: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
1: சரி, இப்பவே கிளம்பலாம்.
2: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
5: ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
6: அப்படியா?
5: Galaxy Marvel வந்தாச்சு.
7: Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
8: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU Small Finance Bank Savings Account இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
9: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-013-431.
10: Joy Alucasil, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகிலுள்ள ஜாய் அலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
11: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
1: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
2: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431, சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
3: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்டரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
4: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299 404040.
5: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
6: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
7: You are listening to Back to Back Mirchi, Back to Back.
8: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். டுடாம் அடிக்ஷன். வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பன்னு பார்த்தா, நீ ரீல்ஸுக்கு நடுவுல தான் அப்பப்போ வேலையே பாப்பை. விருட்சி கோரிக்கை. இன்ஸ்டால ஜில்லோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங், when shall we meet னு மெசேஜ் போடுவார். தனுசு அதிர்ச்சி. உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குனா அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்ப. மகரம் கௌரவம். பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி. பிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம். உன் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ உன் லேண்ட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. This is Sam Hotumachi. Tangam Island Big Box Offer.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
3: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கம் அயல் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கம் அயலுக்கு வாங்க. TNC apply.
4: Books ka parpata learning theringla. Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
5: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
8: ஏன்னா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
10: சரி சரி சரி சரி வசந்த் & சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
10: சரி சரி.
12: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU Small Finance Bank சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட.
13: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்தில் இருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.

0: டேய் நீ இவ்வளவு நாள் இங்க இல்லையா, இப்பதான் வரியா?
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: கிழிச்சு விடுங்க பா கேலண்டர்.
2: ஏழு மணியானா மெட்ராஸ் மார்னிங் ஷோல கேலண்டர் கிழிப்போம் கேளு தலைவா.
0: இன்னைக்கான டேட்டு May 4, 2026. டுடே இஸ் மண்டே. அண்ட் இன்னைக்கான குட் டைம் வந்து 6:30 to 7:30 ஆம்பா. இன்னைக்கான பெஸ்டான ராசி துலாம் தான். ஆர்வம்னு போட்டிருக்கு. யார் ஜெயிக்கிறாங்கன்னு டிவி முன்னாடி ரெடியாகி உட்காந்துருப்பேன். இன்னைக்கான பாவப்பட்ட ராசி யாருன்னா மிதுனம் தான். தொல்லைன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா உங்க போனுக்கு ஸ்பேம் காலா வந்து தொல்லை பண்ண போது அலர்ட்டா இருந்துக்கங்க. கருத்து போட்டிருக்காங்க, கருத்து முதுமை ஆராயும் இளமை துணியுமா. சரி ஓகே. ஆஹா, இன்னைக்குதான் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதா? டே இத்தனை நாள் பயங்கரமான வெயில் அடிச்சது, அதெல்லாம் இல்லையா? அப்ப இனிமே ரொம்ப உக்கிரமா இருக்க போதா? மக்களே, எப்படியா அந்த சன்ஸ்கிரீனை வாங்கி பரபரன்னு அப்பிட்டு வெளியே போங்க. இல்லைன்னா அவ்வளவுதான் தந்தூர். இத இன்னும் பல ட்ரெயினிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியம் மிர்ச்சி, இது சாம் ஹோட்டமிச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூனு சத்தம் கேக்குது. பாண்டியான பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: மற்றும் Patron Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-13431. Subject to University of Madras affiliation.
1: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
2: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
3: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
4: நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.

0: நேத்துல இருந்து எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா உட்கார்ந்து இருக்கீங்க. வெயிட் வெயிட், இது எங்கேயோ முன்னாடி பாத்துருக்கேன்.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: கரெக்ட், ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதினவன் அமைதியா தான் இருப்பான், ஆனா அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி அவன் மேல ஒரு ப்ரெஷர் போடுவாங்க பாருங்க. அதே தானே இதுவும், நம்ம எல்லாருமே வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்போம், கரெக்டா இல்லையா? ஒரு மாதிரி படபடன்ற ஃபீல் இருக்கும். எக்ஸாம் அன்னைக்கு, எக்ஸாம் ரிசல்ட் வர அன்னைக்கு அந்த ஃபீல் வரும். அதே மாதிரி நீங்க எங்கேயாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க கம்பெனியில, அந்த கம்பெனியில ஓகே சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிருப்போம். ஏன், நீங்க வந்து பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க போறீங்க, அவங்க ஓகே சொன்னாங்களா இல்லையான்னு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணிருப்பீங்க. அதுவும் ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்திருக்கும். லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு அந்த ரிசல்ட்டுக்காகவும் காத்துட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க எந்த ரிசல்ட்டை நினைச்சு ரொம்ப பயந்தீங்க அப்படிங்கறத பத்தி தான் பண்ணா பேச போறோம். இப்ப எனக்கு வந்து என்னன்னா, நான் 10th படிக்கும் போது அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நாங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து மீட் பண்ணிக்க மாட்டோம் மச்சான், அதனால ஜாலியா இருக்கும்னு 10th வந்து பயங்கர ஜாலியா இருந்தோம். எங்களோட என்டையர் கேங்குமே வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறது ஃபன் பண்றது அப்படிதான் போச்சு. ரிசல்ட் அன்னைக்கு செம்ம பயம், நாங்க நல்லா தான் படிப்போம் இருந்தாலும் ஒரு குட்டி பயம். காலையில வந்து சரி ஸ்கூலுக்கு போய் ரிசல்ட் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு திரும்புறேன், டிவியில என் ஃப்ரெண்ட் ஆடிட்டு இருக்கான். இவன் இப்ப டிவியில ஆடுறான் அப்படின்னு பார்த்தா அவன் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கான்றாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல டிஸ்ட்ரிக்ட் ரேங்க். ஒரே ஜாலியா இருந்துச்சு, அவ்வளோ படபடப்பா இருந்த அந்த ஒரு மூமெண்ட் செம்ம ஹாப்பியா மாறிடுச்சு. என்னால மறக்கவே முடியாத ஒரு ரிசல்ட் டேனா அதான். இதே மாதிரி உங்களால மறக்கவே முடியாத ஒரு ரிசல்ட் டேனா என்னது உங்க லைஃப்ல? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், 9176983983 இதான் நம்பரு, கால் பண்ணுங்க, ஜாலியா பேசுவோம். ஸ்டடி நிமிர்ச்சி திஸ் ஆம் ஹோட்டல்.

0: மேடியனா மேடியனா, இங்க ரெண்டு வீட்லயும் லவ்வுக்கு சப்போர்ட்டே இல்லனா கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஐடியா கொடுங்களேன்.
1: ஓகே நோட் பண்ணிக்கோ. அலைபாயுதே, ரோஜா கூட்டம், டியூடு, இது மூணையும் பார்த்தனா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா கிளைமாக்ஸ் மட்டும் காதல் படம் நீங்க வராத மாதிரி பாத்துக்கமா.
2: டேய் மேடி, வேலை பார்த்தா வேர்க்குது, நோகாம ஓவர் நைட்ல தொழிலதிபர் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா கொடு.
1: இவ்வளவுதானே? சூரிய வம்சம், வானத்தை போல, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சுருக்கமா சொன்னா விக்ரமன் சாரோட எல்லா படத்தையும் பஞ்சா வாங்கி பிஞ்ச் வாட்ச் பண்ணிரு.
3: மேடி, 4.5 வருஷமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா.
4: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
5: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
6: முயற்சிகள் இல்லாமல் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
7: Admissions open for 2026-27. Call 720-13431.
8: Joya Lucasil, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joya Lucasil ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள Joya Lucas ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
9: Joya Lucas, world's favorite jeweler.
10: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
8: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU Small Finance Bank Savings Account இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கௌண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
11: ஏதுக்கோ வர சொன்னியே, எதுக்கு வர சொன்ன?
12: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு,
11: எதுக்கோ வர.
12: டேய் டிக்கு, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும்னு கூப்பிட்டா எதுக்கு வரணும், எப்ப வரணும்? ஷோ பண்றா, நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ல 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட்.

0: எனக்கு இந்த மாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா என்ன வேகமா
1: ஓடுறான்.
0: ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் சே என்னப்பா அது, ரிசல்ட்டை சொல்றதுக்கு ரொம்ப நாள் இருக்கேன்னு யோசிச்சேன். ஆனா கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள மே 4ஆம் தேதி வந்து நிக்குது பாருங்க. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. காலையில 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்ஸ் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 8:30 அப்புறம் இவிஎம்ல நம்ம போயிட்டு ஒரு மிஷின்ல சக்கு சக்கு சக்குன்னு ஓட்டு போட்டோம்ல, அதெல்லாம் கவுண்ட் பண்ண போறாங்க. அதுக்காக பயங்கரமான பாதுகாப்பு எல்லாம் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நல்ல மேட்டர். நான் சின்ன வயசுல இருந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ரொம்ப ஆர்வமா பார்ப்பேன். பரவாயில்லையே, சின்ன வயசுலயே அவ்வளவு நாலேஜ் இருக்கான்னு கேட்காதீங்க. எப்பவுமே எல்லா டிவிலையும் ஒரு பொம்மை பண்ணிருப்பாங்க. யார் யாரெல்லாம் வந்து எலெக்ஷன்ல நின்னாங்களோ அவங்கள மாதிரியே ஒரு குட்டி குட்டி கியூட்டான பொம்மை பண்ணிருப்பாங்க. அது ஓடும், ஒடியாரும், ஜம்ப் அடிக்கும். அதை பாக்குறதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. வேற யாரு, நாங்க தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அது முட்டு சந்து டீ கடையா இருந்தாலும் சரி, 3-ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் சரி, இதான் ட்ரெண்டிங் டாபிக். இன்னும் பல ஜாலியான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ஸ்டடி நிமிர்ச்சி, இது சம ஹாட் மிர்ச்சி.
1: கானாவின் மோஸ்ட் பாப்புலர் சாங் ஒன்லி ஆன் மிர்ச்சி, இது சம ஹாட் மிர்ச்சி.

0: இந்த பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: டேய், டிக்கெட் புக் பண்ணனும், படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
2: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான், என்ன லாஜிக்கோ?
3: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
4: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
1: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
5: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ, சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6 only on Mirchi. இது சாம ஹாட் மிர்ச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
3: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன, மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டி கியூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ 98.3 மிர்ச்சி. திஸ் இஸ் அம்ம ஹாட் மிர்ச்சி.
4: அடா அடா அடா, என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு அமைதி.
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ.
3: நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருந்திருப்போம், இல்லைன்னா பயந்துருப்போம்ல. அதை பத்தி தான் பேச போறோம். கதை போமா,
5: கதை போமா, கதை போமா.
3: ரொம்ப அமைதியா பேசுறாங்க ரேவதி மேம், எதனால இந்த அமைதி உங்களுக்கு சொல்லுங்க. சரி சொல்லுங்க மேம், உங்க வாழ்க்கையில எந்த ரிசல்ட்டுக்காக வந்து ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தீங்க இல்ல பயந்தீங்க?
6: நான் ஃபர்ஸ்ட் நான் வெயிட் பண்ணது என்னோட 10th ரிசல்ட்டுக்கு தான். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதின பப்ளிக் கேக்கலையா, அதனால ஒரு பயம், என்ன மார்க் வரப்போகுது, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பிளான் பண்ணணும் அப்படின்ற பயம், கம்மியா எடுத்தா அம்மா திட்டுவாங்களே அப்பா திட்டுவாங்களே அந்த ஒரு பயம்.
3: சரி, இந்த பயம் தாண்டி என்னதான் ஸ்கோர் வந்துச்சு? 60% அது இன்டர்வியூ போயிட்டு வேலைக்காக நீங்க வெயிட் பண்ணதா இருக்கலாம், இல்ல லவ் சொல்லிட்டு ஓகே பண்ணுவாங்களா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணதா கூட இருக்கலாம். 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டேடி நிமிர்ச்சி, இது செம்ம ஹாட் மிர்ச்சி.
2: மிர்ச்சி ரிவைண்ட் ராகம் 90s நாட் அவுட்.
7: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலே ஏசி வாங்குறோம்.

0: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
1: உன் பையனுக்கா?
0: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
1: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
0: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
1: அப்படியா, நல்ல விஷயம்டா.
0: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999445944 கால் பண்ணலாம்.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
5: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
6: எஸ் மேடம், சொல்லுங்க.
5: சார், ஒரகடத்திலேருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் விலையில 1 டசன் ஸ்பிளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
6: யூஎஸ்லயே ஃபேமஸ் ஆன கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 டன் 3-ஸ்டார் இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ரூபீஸ் 34,990 கிடைக்குது.
5: ஓ, ஐ சி.
6: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்பிளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 டன் இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
5: அப்போ 10 ஏசி வாங்கினா 2 ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
6: ஆமா மேடம்.
5: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
6: ஒரகடம் என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
5: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் 1 ரூபா கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
7: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
8: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
0: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
9: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
9: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
10: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-00-13431.
0: Inga ammavukku adikadi health issues varudha. Sugar, BP, ella normal dhaan. Aana yaenu puriyala.
1: Hey Ramesh, nama problem hai adanda. Vayasana sugar BP mattum dhaan check pannuvom. Aana immunity patti yosikave maattom. டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வாக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃப்ளூயன்சா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வாக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வாக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
11: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்மென்ட்ஸ் கால் 9944-5944.
10: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தெரிஞ்சீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-00-13431. Subject to University of Madras affiliation.
12: Namma Tamil Nadu Mercantile Bank la 567 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.75% vatti matrum 456 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.6% vatti. TNC apply tharpodu anivarum புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
13: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
1: எதை?
13: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
1: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
13: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
0: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
14: Gana, oh Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, Gana, தானே. டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்.
15: சார் அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
14: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டையா?
15: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
14: ஹாலிடேக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ட்ரெண்ட்ஸ்ல 1499 மேல ஷாப்பிங் பண்ணி உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் புடிங்க. ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன், ட்ரெண்ட்ஸ்.
16: ஹே, என்ன சவுண்ட் இது?
17: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
16: என்ன இடம்?
17: சர்ப்ரைஸ்.
18: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
16: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
18: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
19: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன, மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, 1 on 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
20: நாய பார்த்தோ பேய பார்த்தோ கூட இவ்வளவு பயந்தது கிடையாது, ஆனா அன்னைக்கு நைட்டு
21: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
20: அதான்பா, ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் நைட்டு எவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா? அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ரிசல்ட்டுக்கு வந்து ரொம்ப பயந்து போயிருந்தீங்க, அதை பற்றி தான் பேச போகிறோம். கதை போமா,
22: கதை போமா.
20: ராஜேஷ் அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க?
23: வணக்கம், வாழ்க வளமுடன்.
20: பானிபூரி
23: நிறைய சாப்பிடுவோம், அந்த டைம் தான் வந்து ஒரு HIV என்ற நோய் வந்து பரவலா இருந்தது.
20: அப்ப என்ன
23: பண்ணாங்கன்னா, சில பூமர் நியூஸ் வந்து இந்த பானிபூரி சாப்பிட்டா அந்த சூன், அது வந்து சில்வர் சூன் தானே கொடுப்பாங்க பானிபூரி கடையில, சின்ன சின்ன கடையில சூழ்நிலை சேவை பரவிடும் சொல்லிட்டு இந்த பூமர் நியூஸ் இருக்கும் போது சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. நாங்க சின்ன வயசுல பானிபூரி நிறைய விரும்பி
20: சாப்பிடுவோம்.
23: அந்த டைம் வந்து லோக்கல் எங்க ஊர்ல வந்து இந்த கவர்மெண்ட் மூலியம் வந்து ஒரு கேம்ப் மாதிரியே போடுவாங்க. அப்ப அந்த HIV டெஸ்ட் வந்து சரி குடுத்து பாக்குறேன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, அப்ப அந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு பதட்டம் இருந்தது பாருங்க, ஒரு கையில நடுக்குமா
20: இருந்தது.
23: அந்த ரிசல்ட் என் வாழ்க்கையில மறக்க முடியாது. ஒரு 10 பேர் போயிட்டு ஒண்ணா கொடுத்தோம். ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அப்போ ரொம்ப இதே மாதிரி விஷயத்துல நிறைய பரவி விட்டாங்க.
20: இது மாதிரி காலகாலத்துக்கு பரவி விடுவாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லாம தான் இருக்கு. ஐ திங்க் இன்னும் நிறைய அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்னே, ரொம்ப சென்சிபிளா
21: விஷயத்தை

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பையனும் லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவை இன்னும் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ரிஷபம் நிம்மதி, அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவு இல்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவேன். மிதுனம் யோசனை, லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பியா வாங்கன்னு ரொம்ப யோசிப்பேன். கடகம் தாமதம், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பேன். சிம்மம் ஆர்வம், படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பேன். கண்ணி பெருமை, உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவாய். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot to machi.
2: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
3: உன் பையனுக்கா?
2: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
3: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
2: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
3: அப்படியா, நல்ல விஷயம்டா.
2: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444544க்கு கால் பண்ணலாம்.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
5: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
6: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் BP எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
7: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் BP மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃப்ளூயன்சா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
8: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9944 5944.
9: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB-இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
10: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
11: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
7: எதை?
6: 90s golden songs தான்.
7: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
6: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீல்.
8: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
9: என்ன
10: Presenting Pragya Eden Verse. OMR la irukra 92 acre futuristic green township. 70% open space, walkable distance la Sirisiri Metro, Sipcot IT Park, township ullaye PSBB school, Apollo clinic, supermarket, gym, 50 plus amenities irukku.
11: Wow! Nama dream home inga da.
10: Frequency maaradukulla neengalum Eden Verse la book pannunga. Life next level verse ah maathunga. Call 808-806-8806.
12: எதுக்கோ வர சொன்னியே, எதுக்கு வர சொன்ன?
13: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு.
12: எதுக்கோ வர.
13: டேய் டிக்யூ, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும்னு கூப்பிட்ட, எதுக்கு வரணும், எப்ப வரணும்னு? கொஞ்சம் ஷோ பண்றா. நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ல 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.
14: தூங்கணும் போல இருக்கு, ஆனா தூக்க வர மாட்டேங்க.
15: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
14: நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்போம்ல. எந்த ரிசல்ட் நினைச்சு நீங்க ரொம்ப பயந்தீங்க? அதை பத்தி பேச போறோம். நினைச்சு பதட்டத்திலே இருந்திருக்காங்க. அவங்க பாஸ் பண்ணலையா, யாரோ பாஸ் மார்க் போட்டாங்களா, தெய்வமே நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காங்க. இதே மாதிரி நீங்க உங்க லைஃப்ல எந்த ரிசல்ட்டுக்காக ரொம்ப பயந்தீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டெடி நிமிர்ச்சி, இது செம ஹாட் நிமிர்ச்சி.

0: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
1: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
0: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
3: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
4: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
3: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்டிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் at ₹1,499 and home vaccinations available.
5: Visit Jerry Care Hospitals and Clinics, India's first geriatric vaccination center for senior citizen, T Nagar, Adayar and Adambakkam. For immediate appointments, call 9944-5944.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: Shape your future at Punjab Associations, Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
9: 100 ஆண்டுகள், 100 நாட்கள், செய்கொலி மீது 100% தள்ளுபடி.
10: Bima Legacy First, 100 days offer.
9: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும்போது செய்கொலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
10: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும்போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
9: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC Apply.
11: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி, இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
12: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
13: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
12: என்ன 5G? அது என்ன புதுசா?
13: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
12: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
8: Shape your future at Punjab Associations, Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
14: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
15: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
16: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
17: சில பேரு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
18: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம்.
17: ஆனா சில பேரு ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
18: ஏ, ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
19: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.

0: கிங் ஆஃப் பவர்ஃபுல் கூலிங்.
1: மதுரை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன, மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டி கியூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
2: This song is brought to you by V. Together for tomorrow.

0: தானவில்லைன்னு போஸ்டர் அடிக்கலாம்னு பார்த்தேன். நல்ல வேலை இங்கேதான் இருக்காரு போல.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: ஏய், யாரும் தெரியலையா, நம்ம பாண்டிச்சேரி ரோனக் வந்திருக்காருப்பா. இவருடைய ரிசல்ட் கதையை கேட்போம்.
2: கதை போமா, கதை போமா.
0: சொல்லுங்க ரோனக், எந்த ரிசல்ட் நினைச்சு ரொம்ப அப்படி பயந்தீங்க?
3: இந்த காலேஜ்ல வந்து செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்காக பயந்திருக்கேன்.
0: ஓகே.
3: அதுக்கப்புறம் அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. செகண்ட் இயர்ல இருந்து எனக்கு ஒரு தோணல் ஆரம்பிச்சது, என்ன நம்ம எல்லா 6 மாசமும் பயந்துகிட்டே இருக்கோம்னு. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து அந்த பயம் எல்லாம் போயிருச்சு.
0: ஓ, காலேஜ் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. இது ஜில்லுன ஒரு காதல் கதை தானே?
3: அப்படி கிடையாது, முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருவேன், அதனால ஒரு கான்பிடன்ட் இருக்கும் ரிசல்ட் வரும்போது.
0: என்ன படிச்சீங்க?
3: இன்ஜினியரிங், ஐடி.
0: ஐடி என்ன சப்ஜெக்ட் இருந்துச்சு? ரொம்ப பயமா இருக்க சப்ஜெக்ட்னா என்னது இன்ஜினியரிங்ல?
3: எல்லா சப்ஜெக்டும் பயம் தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ்வலி படிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒரு எக்ஸாம் டேட்ஸ் வந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிருவேன், அதனால ரிசல்ட் வரும்போது டென்ஷனே இல்லாம இருக்கும்.
0: சூப்பர். நானும் வந்து ஒரு இசி இன்ஜினியர் தான். சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்னு ஒரு பேப்பர் இருக்கும், அப்புறம் டிஎஸ்பி ஒண்ணு இருக்கும்ல. அது ரெண்டையும் கிளியர் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சுப்பா, மறக்கவே மாட்டேன். பேர் ஞாபகம் இருக்கு பாருங்க இன்னமும். சோ இன்ஜினியரிங் படிச்ச எல்லாத்துக்குமே ஒரு சில பேப்பர் வந்து மறக்கவே மறக்காது, ஏன்னா அதுக்கு வந்து சாதாரணமா பாஸ் பண்ண முடியாது, அதுக்கு பல வித்தைகள்லாம் தெரிஞ்சிருந்தாதான் பாஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்க எந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டெடி நிமிர்ச்சி. திஸ் அம்மா ஹாட் மிர்ச்சி.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 அண்ட் சண்டே ஈவினிங் 5 to 6. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
6: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
7: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
6: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
8: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944-5944.
9: புக்ஸ் அப்பாற்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
10: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் CT, MRI, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
9: புக்ஸ் அப்பாற்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
11: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
12: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
11: என்ன 5G? அது என்ன புதுசா?
12: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
11: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
14: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
15: So how much are you expecting?
16: Sir, 1 rupee.
15: 1 rupee? What do you even get for 1 rupee?
16: Peaceful sleep.
17: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
18: Turn up the radio.
19: 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: ராமோ, நான் 20 என்றதுக்குள்ள அந்த வைரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டுடுவேன்.
1: அதாவது ஆகலிங்கம், என் தாய் மீது சத்தியமா சொல்றேன், பார்க்கமா 10 வரைக்கும் தானே என்ன வாங்க, இது என்ன புதுசா 20 வரைக்கும்?
2: வாழ்க்கையில
3: 20 நாளும் 20 நிமிஷமும் ஏன் 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
4: ஏதே 20
5: மிர்ச்சி கவுண்டவுனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7-9 அண்ட் மண்டே மார்னிங் 7-9 ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
6: டர்ன் அப் தி ரேடியோ.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
3: அவ்வளவுதான்ப்பா, இதுக்கான மவுஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க, ஆனா டேட்டா அப்படி சொல்லலையப்பா.
2: Madras Morning with Mirchi DQ.
3: நம்ம ஊருக்குள்ள சம ட்ரெண்டிங் அப்டேட் இருக்க எல்லா விஷயத்தையும் ஒண்ணு நான் சொல்ல போறேன். உட்காந்து சும்மா ரிலாக்ஸா கேளுங்கம்மா.
4: Top 3 at 9.
3: நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஆசையில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நேற்று தான் வந்து ஃபர்ஸ்ட் டே. நேற்றே 8500 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்களாம். யாருப்பா அது மவுஸ் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னது? அண்ட் வெப்ப அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பயங்கர மோசமாக இருக்குது. டெல்லியுடைய சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதியம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வந்து க்ரௌடட் ஏரியாஸ் இருக்கோ அங்கெல்லாம் தண்ணியாக இருக்கட்டும், ஓஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், அதையும் ரெடியாக வச்சுக்க சொல்லியிருக்காங்க. நாமளே பேசாமல் ஒன்று வாங்கி பேங்கில் போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும் போல இருக்குது. வெளியே போக முடியலையப்பா. இந்தியாவுடைய இன்டர்நெட் யூசேஜ் அப்படிங்கிறது அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட்டாக வந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 15%-70% வந்து அது உயர்ந்திருக்கு அப்படின்னு இப்போ ரீசெண்டான ஒரு ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு. வேற லெவல்ல.
5: நெக்ஸ்ட்
3: என்ன சூப்பரான பாட்டு வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டெடின் மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.
2: மிர்ச்சி ரிவைண்ட்ராகம் 90s நாட் அவுட்.
6: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலே ஏசி வாங்குறோம். சத்யா.

0: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
0: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
4: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
5: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃப்ளூயன்சா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜீரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவேலபிள்.
6: திஸ் இஸ் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9444-5944.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. Chennai, get ready for a revolution.
8: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
9: எஸ் மேடம், சொல்லுங்க.
8: ECR-ல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
9: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
8: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
9: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்லை.
8: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
9: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
8: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
10: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
11: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
12: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
13: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்தில் இருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
14: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
15: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
16: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
15: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
16: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
15: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
17: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
18: Ravi, உனக்கு தெரியுமா, இப்போ உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
15: அப்படியா?
18: Galaxy Marvel வந்தாச்சு.
19: Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
20: அஞ்சலி அஞ்சலி
21: அன்பணி அன்போடு காதல்
20: நெஞ்சு நெஞ்சு மரணை பார்த்த பின்
22: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
23: K
0: ஹே, என்ன சவுண்ட் இது?
1: நாம ஒரு செம ஃப்ரீக்வென்சிக்கு வந்திருக்கோம்.
0: என்ன இடம்?
1: சர்ப்ரைஸ்.
2: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
0: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
2: ஃப்ரீக்வென்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
23: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
24: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
25: Only on 98.3 Mirchi. It is summer hot to

0: அனைவருக்கும் வணக்கம். டுடாம் அடிக்ஷன். வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பேன்னு பார்த்தா, நீ ரீல்ஸுக்கு நடுவுல தான் அப்பப்போ வேலையே பார்ப்பேன். விருட்சி கோரிக்கை. இன்ஸ்டால ஜிலோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங், வென் ஷால் வி மீட்னு மெசேஜ் போடுவாங்க. தனுசு அதிர்ச்சி. உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குன்னு அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்பேன். மகரம் கௌரவம். பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி. பிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம். உன் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ உன் லேண்ட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. This is Summer Hot to Mirchi.
2: I'm going to go to the turf. Vaccination. Are you
3: your parents?
2: No, my parents.
3: Parents are vaccine?
2: Yes, we have a lot of vaccines. India's first geriatric vaccination center in Gericare Hospital. Influenza, pneumococcal, shingles, madri, pala vaccines. Vaccination rupees 1499. Specialized geriatric consultation. And home vaccination available.
3: That's a good thing.
2: Yes, Gericare Hospitals and Clinics, T-Nagar, Adayar and Adambakam branch-கள்ல available இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9944-5944 கால் பண்ணலாம்.
4: முயற்சிகள் இல்லாம புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.

0: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
1: டேய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
2: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டிநகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9944549444.
3: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
4: சரி.

0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
3: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கு லேட் ஆகுது.
4: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்ஸ் ஆஃப், அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃப்.

0: King of powerful cooling.
1: Hey, என்ன சவுண்ட் இது?
2: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
1: என்ன இடம்?
2: சர்ப்ரைஸ்.
3: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
1: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
3: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் மாத்துங்க. கால் 8088068806.
4: புக்ஸ் காப்பர் learning தெரிங்களா? Welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value-added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
5: மதுரை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ. ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
6: This song is brought to you by V. Together for tomorrow.
7: கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இது தானா? தீ பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இது தானா? ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா?

0: ஏன் இருப்பா வண்டி விட்டு இறங்கறதுக்குள்ள எல்லாரும் அவுட் ஆயிருவீங்க போல.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: நேற்று நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து என் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஒரு கேபை போட்டு போனேன். அந்த கேப் அண்ணன் வந்து கிரிக்கெட் ஃபேன் போல இருக்கு. அவரும் வந்து கிரிக்கெட் மேட்ச் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. நானும் ஏறி உட்காந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். மேட்ச் பார்த்துட்டு வந்தோம். குஜராத்துக்கும் பஞ்சாப்புக்கும் மேட்ச். நேற்று டாஸ் வின் பண்ணது குஜராத் தான். பஞ்சாப் டீமே பேட்டிங் ஆட சொன்னாங்க. இறங்குன உடனே எல்லாரும் பொத்து பொத்துன்னு விக்கெட் விட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏய் என்னையா நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு எனக்கே வந்து ஒரே அதிர்ச்சி. 20 ஓவர் முடியும் போது 163 ரன் எடுத்திருந்தாங்க பஞ்சாப் டீம். இருந்தாலும் அந்த டீமை சாதாரணமாக இட போட முடியாது. லோ ஸ்கோர் வச்சாலும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. குஜராத் இறங்குறாங்க. அது டீசெண்டாக ஆனாங்க. ஒரு பால் மீதி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு விட்டாங்க 4 விக்கெட் வித்தியாசத்தில். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் பாது. எப்போ பார்த்தாலும் இந்த ஹை ஸ்கோரிங் மேட்ச்சை பார்த்துட்டு இந்த மாதிரி மேட்ச் பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? 9176983983 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. ஸ்டெடி நிமிர்ச்சி. திஸ் சாம் ஹாட் மிர்ச்சி.
1: திஸ் மிர்ச்சி மேட்ச் ரிவ்யூ இஸ் ஸ்கோப் பவர்ட் பை பீமா கவச். கீப் யோர் கேம் ஸ்ட்ராங் ஆன் த பிட்ச். கீப் யோர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.

0: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
1: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
0: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
2: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9444549444.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
0: என்னம்மா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது.
6: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
0: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
7: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
0: என்னம்மா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது.
6: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
0: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
1: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
8: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கு லேட் ஆகுது, முடியலையே.
1: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
9: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
10: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
9: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
10: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
11: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
12: Okay, so, ready for the interview?
13: Yes, sir.
12: So, where do you see yourself in next 5 years?
14: Sleeping peacefully in a room with an Onida AC.
12: What? Let's discuss your salary. So, how much are you expecting?
14: Sir, one rupee.
12: 1 rupee? What do you even get for 1 rupee?
14: Peaceful sleep.
15: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
7: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
16: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.

0: இவங்க இன்னும் வீடு வரைக்கும் வரல, வந்துட்டானுங்க அவ்வளவுதான்.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: ஆமா, இப்ப மெட்டா நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏஐ ரோபோட்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில ரொம்ப மும்முரமா இறங்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பா வீட்டுல இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கான ரோபோட்ஸ் தான் வந்து உருவாக்க போறாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இமேஜின் பண்ணுங்க, நம்ம வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாப்பானுங்க. ஃப்ளோரை மாப் போடுறதா இருக்கட்டும், பாத்திரங்களை கழுவி வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிட்டு, சார் இன்னைக்கு சண்டே, என்னை தயவு செஞ்சு விட்டுரு, நான் பாட்டுக்கு சார்ஜ் போட்டு உட்காந்துக்கிறேன் ஓரமானு சொன்னா எப்படி இருக்கும்? எல்லாத்துக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் குறிப்பா இப்பெல்லாம் படங்கள்ல ஏஐ வச்சே வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சு அனுப்பிடுறாங்க. இப்படி நீங்க படத்தெல்லாம் முடிச்சு அதை ஆஸ்கருக்கு அனுப்புனீங்கன்னா, சாரி சார் அதை நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஆஸ்கர் கமிட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்பா அப்படி சொல்றீங்கன்னு கேள்வி வரலாம். எதனாலனா, மனுஷங்க பண்ற ஒர்க்குக்கு மட்டும்தான் நாங்க வந்து ரெகக்னிஷன் கொடுப்போம், ஏஐ பண்ற வேலைக்கெல்லாம் நாங்க அவார்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆஸ்கர் கமிட்டி சொல்லியிருக்காங்க. இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நம்ம சொல்ல வந்துகிட்டே இருக்கு. ஸ்டெடி நிமிர்ச்சி, இது செம்ம ஹாட் நிமிர்ச்சி.

0: கண்டிடுமே.
1: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
2: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
1: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
0: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944549444.
3: In association with Dr. Ortho Ayurvedic Oil and Capsules. மூட்டுவலிக்கான பிரத்யேக மருந்து Dr. Ortho.
4: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
5: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
4: ஹே, என்ன சவுண்ட் இது?
6: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
4: என்ன இடம்?
6: சர்ப்ரைஸ்.
7: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
4: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
7: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
1: நாளைக்கு நான்
2: வரமாட்டேன்பாக்கம்
1: அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம். என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
8: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
8: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
1: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
9: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
10: Kalyanapunna. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
11: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
13: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.
14: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
15: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
14: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
15: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
16: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர்

0: யாருக்கு எப்படியோ எனக்கு அந்த படத்து மேல பெரிய நம்பிக்கை. சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் சேர்ந்து ஒரே படத்துல நடிக்கிறாங்க. அந்த படத்தை எடுக்க போறது நம்ம நெல்சன் அப்படிங்கிறது தெரியும். அந்த படத்துடைய சினிமோடகிராஃபர் யாருன்னா ராஜீவ் மேனன் சார் தான். அவர் ரீசெண்டா இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு பேருமே தனித்தனியா படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், செம்மையா வரும் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரா. வெயிட்டிங்லயே வெறியது. இப்போ நம்ம மாரி செல்வராஜ் சார் வந்து தனுஷ் அவரை வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ண போறாரு. அதுக்கான வேலைகள் ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே குட்டியா ஒரு படம் பண்ண போறாரு, வாழை 2 அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னும் அபிஷியலா வெளியே வரல. அந்த படத்துல பரியேறும் பெருமாள் காம்போ மறுபடியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ், நம்ம கதிர் வந்து ஹீரோவா நடிக்க போறாராம். சீக்கிரமே அதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா செலிபிரேஷனை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: Ghana's most popular song only on Mirchi. This is Summer Hot Mirchi.

0: 98.3 மிர்ச்சி, இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
3: ஏதுக்கோ வர சொன்னியே, எதுக்கு வர சொன்ன?
4: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு,
3: எதுக்கோ வர.
4: டேய் டிக்யு, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும் கூட்ட, எதுக்கு வரணும், எப்போ வரணும்னு ஷோ பண்றா. நீங்க மறக்காம ஸ்டே டியூன் 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.
3: கேக்குற வார்த்தையெல்லாம் காதுக்குள்ள வாங்கி போட்டுப்போ, எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் கன்ஃபியூஸ் ஆகும் பாருங்க.
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யு.
3: அப்படி ஒருத்தர் கன்ஃபியூஷன்ல இருக்காரு, அதுக்கான ஆன்சர் கொடுக்க ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் சீதாராமன் சார் வந்திருக்காரு, பேசுவோமா?
2: மிர்ச்சி எக்ஸ்பர்ட் ஜங்ஷன்.
3: சார் ராஜேந்திரன் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் லாங் டேர்ம் கோல்ஸ்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை எப்படி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேக்குறாரு.
5: இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னா லெஸ் தென் டூ இயர்ஸ், ஒரு ஆறு மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல உங்களோட பணம் தேவை இருக்கு அப்படின்னா அதை ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னு சொல்றோம். இதை நார்மலா பேங்க் எப்படில இல்ல லிக்விட் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் கோலுங்கிறது 10 வருஷத்துக்கு மேல அப்படி சொல்லலாம், ஒரு 7 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு மேல ரிட்டையர்மெண்ட் கோலு, பசங்களோட ஹையர் எஜுகேஷன் அல்லது மேரேஜ் இந்த மாதிரி உள்ளது லாங் டேர்ம் கோல்ஸ்னு சொல்கிறோம். மீடியம் டேர்ம் கோல் அப்படிங்கிறது 5 இயர்ஸ் அந்த மாதிரி உள்ளது. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கோலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் மாற்றிக்கணும். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க் எஃப்டிஸ் அந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸ் போடலாம், லாங் டேர்ம் கோலுக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
3: சூப்பர். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சார் கிட்ட கேளுங்க. 9176983983 இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு விடுங்கம்மா. ஸ்டடி நிமிர்ச்சி, இது சம ஹாட் மிர்ச்சி.
2: மிர்ச்சி ரிவைண்ட் ராகம், 90s நாட் அவுட்.
6: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு சம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
3: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
4: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
4: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
3: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
4: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
3: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
4: கேசட் ஏசி வேர்ல்ட் ஒன்லி அட்
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
6: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
5: எதை?
6: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
5: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
6: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
7: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
8: ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியே நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
9: அப்படியா?
8: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
10: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
11: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
8: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் CT, MRI, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
12: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
13: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
14: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ், மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ Education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
15: Anna, tour poga edavadhu nalla spot solunga.
16: Sir, appadiye munnadi left edunga. Anga dhaan irukku Trends.
15: Yo, na holiday ku poga edam ketaya?
16: Oh, appadiya? Appo appadiye munnadi poi left edunga. Anga dhaan irukku Trends.
15: Holiday ku munnadi holiday ku ready aagunga. Trends la 1499 ku mela shopping panni unga dream holiday win panna oru super chance pudinga. Style that wins your vacation. Trends.
14: Shape your future at Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
17: Wedding ku diamond necklace vaangano nenikira. Enga pola?
18: Nichayama best choice na Shri Kumaran Thanga Maligai diamond mela da.
17: Adhula enna special?
18: Separate diamond floor la 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
17: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
18: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
17: சரி, இப்பவே கிளம்பலாம்.
18: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
19: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
20: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: இந்த ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒருத்தர் நேத்து கொடுத்தாரு. குஜராத்துக்கும் பஞ்சாப்க்கும் மேட்ச் நடக்குது. அதுல குஜராத் டீமோடைய ஆல்ரவுண்டர் ஜேசன் ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 24 ரன் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்லயுமே வந்து 5 ரன் எடுத்து கொடுத்தாரு. இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணதுனால அவர் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச். வேற யார் இருக்க முடியும்?
1: திஸ் மிர்ச்சி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் இஸ் கோபாவுட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச். கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
2: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பையனும் லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவ் இன்னும் 2 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ரிஷபம் நிம்மதி. அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவு இல்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவேன். மிதுனம் யோசனை. லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பியா வாங்கன்னு ரொம்ப யோசிப்பல். கடகம் தாமதம். எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பல். சிம்மம் ஆர்வம். படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பல். கண்ணி பெருமை. உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவல். நன்றி வணக்கம்.
3: Only on Mirchi. This is Summer Hot Mirchi.
4: How are you living your liver health? Bill Roth Hospitals, Shenoy Nagaroda, Bill Roth Institute of Gastroenterology. You can get a special offer there. Comprehensive liver health check worth 7,000 rupees. Now flat 50% off, just 3,500 rupees. This is a fibro scan and expert hepatologist consultation included.
3: Bill Roth Hospitals, Aryapuram Matrum Shenoy Nagar. For bookings, call 7299-404040.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
7: என்ன
8: மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்.
9: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
10: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
11: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
12: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
11: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
13: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
14: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
15: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
16: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
15: சரி சரி.
17: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
18: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
19: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
2: Anna, tour poga edavadhu nalla spot solunga.
4: Sir, appadiye munnadi left edunga. Anga dhaan irukku Trends.
2: Yo, na holiday ku poga edam ketaya?
4: Oh, appadiya? Appo appadiye munnadi poi left edunga. Anga dhaan irukku Trends.
2: Holiday poradhukku munnadi holiday ku ready aagunga. Shop at Trends. Style that wins your vacation.
20: ஹே, என்ன சவுண்ட் இது?
21: நாம ஒரு செம ஃப்ரீக்வென்சிக்கு வந்திருக்கோம்.
20: என்ன இடம்?
21: சர்ப்ரைஸ்.
22: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
20: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
22: ஃப்ரீக்வென்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
23: மதுரை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
0: ஷபா, இப்பவே கண்ண கட்டுதே.
24: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: ஆமாங்க, வெளியே தலகாட்ட முடியல, எங்க போனாலும் வெயில் அடிக்குது, வண்டியும் ஓட்ட முடியல, நடக்கவும் முடியல. எப்படா ஆபீஸ்க்குள்ள போய் உட்காருவோம், ஏசி ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த காலகட்டத்தில் தேடுறது என்னன்னா சில்லுன்னு காத்து, அது மட்டும்தான். ஒரு ஃபன்னியான விஷயம் நடந்துச்சு, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா மிர்ச்சி செம ஆட்னு சொல்லுவேன், இப்பெல்லாம் வாயில வரவே மாட்டேங்குதுன்னு. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே ஸ்டுடியோக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீட்டை மறந்துடுவேன் வெளியே என்ன இருக்குன்றதுலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள பயங்கர சில்லுன்னு இருக்கும். நேத்து தான் ரியலைஸ் பண்ணேன், என்னுடைய டீம் கூப்பிட்டு போய் காட்டானுங்க, இங்க பார் புது ஏசி, அதுதான் ஓனிடா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கையை வச்சா ஒரே குழுகுழு காத்து, ஜாலியா இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுலாம் வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு நிப்போம்ல, ஆன்னு கத்திட்டு. என்ன ஒரே டிஃபரன்ஸ், ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண அம்மா அடிப்பாங்க, ஆனா இங்க அப்படி யாரும் அடிக்கவே இல்லை. ஃபுல் சில் வைப்ஸ் தான். ஸோ இந்த ஒனிடா பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் அந்த ஹீட்டுன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டெடின்னு மிர்ச்சி, இது சொல்ல மாட்டேனே.

0: ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரியும் டயலாக் பேசலாம், ஆனா இறங்கும் போது ஒரு பயம் வருதா.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: நம்ம கூட ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் சேதுரமன் சார் பேசிட்டு இருக்காரு, பேசுவோமா?
1: மிர்ச்சி எக்ஸ்பர்ட் ஜங்ஷன்.
0: சார், வாசுதேவன் என்ன கேட்டிருக்காருன்னா, அவருக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இது ரிஸ்க்காக இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுதான். ரிஸ்க் எடுக்காதது சேஃபா இல்லை அதுதான் வந்து பெரிய ரிஸ்கா அப்படின்னு கேட்குறாரு.
2: ரிஸ்கே எடுக்காம இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு விதத்துல ரிஸ்க் தான். எப்படின்னா, இப்ப இன்னைக்கு இன்ஃபிளேஷன் விலைவாசி உயர்வுங்கிறது 6-7% மேல இருக்கு. இன்னும் குறிப்பா எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல்லாம் பாத்தீங்கன்னா 10% மேல இருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்க முதலீடு பண்ணணும். இப்போ சேஃபா இன்வெஸ்ட் பண்ற பேங்க் எஃப்டிஸ் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 6-7% அல்லது 8%க்குள்ள தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுங்கிறது கால்குலேட்டிவ் ரிஸ்க்னு சொல்லணும். அதுக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுடையக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாமோ அதை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார்.
0: ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது சார்கிட்ட கேட்போம். ஸ்டேடியம் மிர்ச்சி, திஸ் சாங் ஹாட் மிர்ச்சி.
1: திஸ் சாங்

0: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
1: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு 1/2 கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
0: பிளாட்டினம், மயூரா, ஜேஓ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
2: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
7: எஸ் மேடம், சொல்லுங்க.
6: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
7: ஜப்பான் டைக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
6: அப்போ 3 பெட்ரூம்க்கு
7: டைக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் 30 ரூபாய் தான் ஆகும்.
6: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு
7: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டைக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
6: ஓ, ஃபேன்டாஸ்டிக்.
7: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு EMIல ஏசி வாங்கினா 3,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
6: இன் ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
8: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத்.

0: Upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
1: சிலப் பேரே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
2: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம்.
1: ஆனா சில பேரு ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
2: ஏய், ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸுக்கே போலாமே.
3: Shop at Trends. Style that wins your vacation.
0: Welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses, matrum AI, value-added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
4: Mirchi. It is summer hot, Mirchi.

0: எஸ் இது ஒரு நல்ல கேள்வி.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் சேதுராமன் சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம். கண்டினியூ பண்ணுவோமா?
1: மிர்ச்சி எக்ஸ்பர்ட் ஜங்ஷன்.
0: சார், பாலா என்ன கேக்குறாருன்னா, அவருக்கு வந்து போனஸ் வரப்போதான், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல இருக்க கடனை அடைக்கலாமான்னு கேக்குறாரு.
2: போனஸ் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது கடன் அடைக்கலாமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்க பார்க்கணும். நீங்க வாங்குற வட்டி எவ்வளவு கட்டுறீங்கன்னு பாருங்க. 10% இல்ல 12%க்கு மேல கட்டுறீங்க அப்படின்னா மேஜரான அமௌண்ட்டை வந்து லோன் அடைங்க. 10%க்கு கீழே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க மேஜரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு முதலீடு இன்வெஸ்ட் பண்றதுக்கான நல்ல டைம். மியூச்சுவல் ஃபண்ட்லயே ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணும்போது 12%க்கு மேல கூட ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இல்லைன்னா 50-50 கூட பண்ணலாம். 50% லோன் அடைச்சிட்டு 50% ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லாங் டேர்மா எய்ம் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது சரியான நேரம் தான் இது.
0: சூப்பர். இன்னும் நிறைய விஷயங்கள் சார் கிட்ட கேட்க போறோம். ஸ்டடி நிமிர்ச்சி. திஸ் ஆமா ஹோட்டமிச்சி.

0: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
1: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
0: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
2: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
3: எஸ் மேடம், சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
3: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசியில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசியில ப்ளூ ஃபின்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
2: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
3: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5-star ஏசி வாங்கினா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
2: இப்போ HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ₹4,000 கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கு.
4: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
5: 100 ஆண்டுகள் 100 நாட்கள் செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
6: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 days ஆஃபர்.
5: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும்போது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
6: மேலும் ஒவ்வொருவையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும்போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
5: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
8: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
9: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் major courses with many value added programs at co education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-013-431.
10: Anna, tour poga edavadhu nalla spot solunga
11: sir. Appadiye munnadi left edunga, anga da irukku trends.
10: Yo, na holiday ku poga edam ketaya?
11: Oh, appadiya? Appo appadiye munnadi poi left edunga, anga da irukku trends.
10: Holiday poradhukku munnadi holiday ku ready aagunga. Shop at trends.

0: அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
1: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
2: எதுக்கோ வர சொன்னீங்க, எதுக்கு வர சொன்ன?
3: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு.
2: எதுக்கோ வர
3: டிக்கியூ மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும்னு கூப்பிட்டா எதுக்கு வரணும், எப்ப வரணும்? ஸ்டோ பண்றான். நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ல 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: இந்த டவுட் எனக்கே இருந்திருக்குப்பா.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்ஸஸ் சேதுராமன் சார் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். கண்டினியூ பண்ணுவோமா?
1: மிர்ச்சி எக்ஸ்பர்ட் ஜங்ஷன்.
0: சார், ஷாலு என்ன கேக்குறாங்கன்னா, நான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக ஆன்லைன்ல போய் செக் பண்ணேன். அங்க பிரீமியம் கம்மியா வந்து ஒரு சில கம்பெனிஸ் ஆஃபர் பண்றாங்க. அந்த பாலிசி எடுக்கிறது நல்லதா இல்ல கவரேஜ் வந்து ரொம்ப முக்கியமானு கேக்குறாங்க.
2: இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரீமியத்தை மட்டுமே எய்ம் பண்ண கூடாது. ஒரு கம்பெனில இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முதல் பட்சம் உங்களோட கிளைம் ரேஷியோ எப்படி இருக்குங்கிறத செக்

0: பண்ணணும். கிளைம் ரேஷியோ செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ரீமியத்தை செகண்டரியாக தான் வச்சுக்கணும். பெரும்பாலும் ஆன்லைனில் பண்ணுறதை விட ஒரு நல்ல ஒரு அட்வைசர் மூலமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அதில் உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் பாலிசி எடுக்கிறது நல்லது. குறிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கிளைம் ரேஷியோவை நல்லா செக் பண்ணணும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு எடுத்துக்கிறது தான் நல்லது.
1: நைஸ், தேங்க்யூ சார், தெரியாத பல விஷயங்களுக்கான கிளாரிட்டி கொடுத்ததுக்கு. நம்ம ஷோல இன்னும் பல ட்ரெயினிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டடி நிமிர்ச்சி, இது சம ஹாட் மிர்ச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. In association with Pet Safa Ayurvedic Churanam. Pet Safa. எல்லா நோய்களும் போய்விடும்.
3: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன, மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டி கியூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மச்சி. மொத்த ஊரும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்களும் ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி பயந்துருப்பீங்களே.
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ.
3: அதை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, கண்டினியூ பண்ணுவோமா? கதை
4: போமா, கதை போமா, கதை போமா.
3: அரியமல்ல இருக்காங்க, சொல்லுங்க மேம், எந்த ரிசல்ட்டுக்காக அப்படி பயந்தீங்க?
5: நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருந்தேன் டிக்யூ. அந்த இன்டர்வியூட ரிசல்ட்டுக்காக நான், அதாவது நேத்துதான் போய், ஐ மீன் அட்டெண்ட் பண்ணப்போ சொல்றேன், போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நான் அந்த ஹெச்ஆர் மெசேஜ் அனுப்புறேன், இது என்ன ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் பாத்துட்டு நானே நினைச்சிட்டேன், அவங்க இன்னும் அதை ஓபன் கூட பண்ணிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள நம்ம கேக்குறோமே அப்படின்னு. ஒரு 2 days அந்த 2 days பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 years மாதிரி இருந்தது.
3: காலையில
5: ஏதாவது ஒரு ரிப்ளை வருதான்னு பாக்குறது, நைட் எல்லாம் முடிச்சிருந்து நான் பார்த்தேன் அவங்க ஏதாவது போட்டு நம்ம அதை மிஸ் பண்ணிருக்க போறோம் அப்படின்னு. மெயில ஓபன் பண்ணி பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன், கடைசி செலக்ட் ஆகலன்னு தான் சொன்னேன்.
3: I will call you back அப்படி பாக்க, மேடம் நான் செலக்ட் ஆகல, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஆளா கேட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்க எந்த ரிசல்ட்டுக்காக பயந்தீங்க அந்த கதையெல்லாம் சொல்லுங்க. 9176983983
6: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
2: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
1: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
2: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
1: சரி, இப்பவே கிளம்பலாம்.
2: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
3: உங்க லிவ் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
4: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரிபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
5: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்?
6: அப்படியா?
5: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
7: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவை.

0: தானே. டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்.
1: சார் அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
0: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
1: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
0: ஹாலிடேக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ட்ரெண்ட்ஸ்ல 1499 மேல ஷாப்பிங் பண்ணி உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் புடிங்க. ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன், ட்ரெண்ட்ஸ்.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
3: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
4: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: அனைவருக்கும் வணக்கம். டுடாம் அடிக்ஷன். வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பேன்னு பார்த்தா நீ ரீல்ஸுக்கு நடுவுல தான் அப்பப்போ வேலையே பாப்ப. வீழ்ச்சி கோரிக்கை. இன்ஸ்டால ஜிலோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங், வென் ஷால் வி மீட்னு மெசேஜ் போடுவாங்க. தனுசு அதிர்ச்சி. உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குன்னு அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்ப. மகரம் கௌரவம். பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி. பிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம். உன் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ உன் லேண்ட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. This is Summer Hot Machi. Tangamailen Big Box Offer.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC apply.
3: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
4: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரிபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
7: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
8: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
9: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
10: அஞ்சலி அஞ்சலி
11: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
12: This song is brought to you by V.

0: என்னால முடியல மாமே, நீயே வாசி. வள்ளி மாமே வள்ளி குடிக்கோ.
1: அது என்னமோ தெரியல, ரிசல்ட்டுன்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும். நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் ஏதாவது ஒரு முடிவுக்காக வெயிட் பண்ணிருந்துருப்போம்ல, அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். கதை போமா
2: கதை போமா கதை போமா.
1: பிரகல்யா மேம், நீங்கள் எந்த ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்க சொல்லுங்கள்.
3: மேரேஜ்
1: ரிசல்ட்டுக்காக. எப்படி அந்த கதையை சொல்லுங்க பாப்போம்.
3: சார், 7 இயர்ஸ் ஆஃப் லவ் சார். அப்போ ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா, ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா, அந்த பயம்.
1: எப்படிங்க கன்வின்ஸ் பண்ணீங்க வீட்டுல?
3: நான் கன்வின்ஸ் பண்ணல, அப்பாதான் அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. சரி, நல்ல பையனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப பிடிச்சிருந்தது.
1: எப்படி அந்த இன்ட்ரோ பண்ணி வச்சீங்க பையனை?
3: படிக்கும் போதாட்டி ஹாஸ்டல்ல படிக்கும் போன் பண்ணிட்டு வர.
1: ஓ, நீங்க இன்ட்ரோ பண்ணல, அவங்களே இன்ட்ரோ ஆகிட்டாரு. சூப்பருங்க, செமையா இருக்கு இந்த ஸ்டோரி. சோ ஃபைனலி 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி அந்த ரிசல்ட் பதட்டம் தான் உங்களுக்கு இருந்திருக்குல்ல? இன்னைக்கு ஊருக்குள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த பயம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரிலேட்டபிள் ஸ்டோரி. தேங்க்யூ பிரகல்யா மேம் கால் பண்ணதுக்கு, நன்றி. என்னப்பா லவ் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகுதா, படபடன் இருக்குதா? டோன்ட் வரியா, எல்லாமே கரெக்டா போய் அமைஞ்சு உட்காந்துரும். இதே மாதிரி நீங்க எந்த ரிசல்ட்டுக்காக ரொம்ப பயந்துருக்கீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டெடி நம்பர் சி, திஸ் அம்மா ஹாட் மிர்ச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க.
1: நான் தான் இருக்கேன்ல. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மென்ட்ஸ் உங்களுக்காக.
5: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
6: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
7: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
8: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
9: அப்படியா?
1: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
10: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
11: சில பேர் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
12: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம்.
11: ஆனா சில பேர் ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
12: ஏய், ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
8: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.

0: நானா நானா பயப்பட மாட்டேன், எனக்கு என்ன பயம்.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ
0: அப்படின்னு தைரியமா இருக்க ஆட்கள் கூட இந்த ரிசல்ட் டே அன்னைக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. நீங்களும் லைஃப்ல நிறைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருப்பீங்கல்ல, எந்த ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு?
2: கதை போமா கதை போமா.
0: ரேவதி மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க, எந்த ரிசல்ட்டுக்காக அப்படி வெயிட் பண்ணீங்க நீங்க?
3: நான் வந்து மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு.
0: ஓகே.
3: அதுக்கப்புறமும் 1 கழிச்சு கூட கேட்டேன், உண்மைதானா. பேசும்போது கூட என்ன தண்ணி வருது.
0: அச்சோ, என்னால அது புரிஞ்சுக்க முடியுது. நானும் அதான் அப்படியே அமைதியா இருந்தேன். பக்கத்துல ஒரு சவுண்ட் கேக்குது, என்ன சவுண்ட்?
3: 2
0: யூ டப்பா 8 இயர்ஸ் அப்படின்றது எப்படி இருந்திருக்கும் தெரியும்.
3: ஒரே விஷயம்
0: சொல்லுங்க,
3: நிறைய
0: பேர் போற போக்குல கேட்டு போயிருவாங்க. இந்த சைட்ல இருக்கவங்களுக்கு தான் எப்படி இருக்கும்.
3: சரி, யாரா இருந்தாலும்
0: சரி, தயவு செஞ்சு சோ மச் மேம். எப்பவும் போல ஜாலியா ஹாப்பியா இருங்க. நன்றி. அவங்க சொல்லும் போதே ஒரு பெரிய பெயின் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அந்த சொசைட்டியோடைய ப்ரெஷர் தான். ஏதாவது கேள்வி கேட்டு கேட்டு கேட்டு நம்மளை ஓட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தெரியும், அவங்களுக்கு தெரியும் எப்ப என்ன என்னன்னு. ஓகேவா? ஸோ அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்க்குள்ள மூக்க டோன்ட் இன்செட். ஓகே, 9176983983 இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க எந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்க கன்வே பண்ணுங்க. ஸ்டெடி நிமிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பயணம், லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவை இன்னும் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவா. ரிஷபம் நிம்மதி, அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவு இல்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவேன். மிதுனம் யோசனை, லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பியா வாங்கன்னு ரொம்ப யோசிப்பல். கடகம் தாமதம், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பல். சிம்மம் ஆர்வம், படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பல். கண்ணி பெருமை, உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவல். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, இது சம ஹாட் மச்சி.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
4: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
5: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
4: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
5: கிரேசி ட்ரிப்பா, வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
3: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
6: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை, தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு
4: கொள்ளுங்கள். அப்புறம் முக்கியமா ரீல்ஸ் எடுக்க நம்ம போன் எடுத்துட்டியா? அப்போ கிளம்பலாம் போலாம்.
7: என்ன ப்ரோ, புது ட்ரிப்பா?
4: இல்ல ப்ரோ, ட்ரெண்ட் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போறோம். அங்க வெறும் 1499 ஷாப்பிங் பண்ணா உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சமல்ல,
5: லெட்ஸ் கோ
3: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, 1 on 98.3 மிர்ச்சி. இது சாம்பா.

0: சார் ரைட்டுப்பா டைம் ஆச்சு, அப்ப அண்ணன் கடையை முட்டு கிளம்புவா.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்ததுலயே எந்த மொமெண்ட்ல எந்த ரிசல்ட் நினைச்சு ரொம்ப பயந்துருக்கீங்கன்னு கேட்டிருந்தோம். ஒரு சில பேர் இன்டர்வியூனாங்க, இல்லைன்னா மெடிக்கல் டெஸ்ட்னாங்க, பிரெக்னன்சி டெஸ்ட் சொன்னாங்க, 10th பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லைன்னா செமஸ்டர் கிளியர் பண்ணது, இந்த மாதிரி நிறைய ஆன்சர் வந்துச்சு. வாட்ஸ்அப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான ஆன்சர் வந்திருக்கு. அதில் மோஸ்ட்லி வந்து 10th 12th அப்படி இல்லைன்னா அந்த லவ்வை ஓகே சொல்லுவாங்களா இல்லையன்ற பதட்டம் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. லவ்வுக்கான ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கே ஐயா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓட்டு யார் யாருக்கு எவ்வளோ வந்திருக்குன்ற கவுண்டிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக பாப்கார்ன் எடுத்துட்டு எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ஷோவை முடிச்சுட்டு அதை போய் கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு வந்து மீதி கதையை பேசிப்போம். ஓகேவா?
2: போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா?
0: நீங்கள் என்கிட்ட ஏதாவது விஷயங்கள் கன்வே பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மிர்ச்சி டிக்யூன்ற பேரில் இன்ஸ்டாகிராம் பக்கம் சுற்றிட்டு இருப்பேன், அங்கே வந்து மெசேஜை போட்டு விட்ருங்க. டடா, டேக் கேர், பாய் பாய்.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி.

0: 98.3 Mirchi. It is Sam Hot Machi.
1: Maddie's Matni Show. Only on 98.3 Mirchi. It is Sam Hot Machi.
2: Mirchi Rivendragam. 90s Not Out.
3: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்.

0: up the radio.
1: 98.3 Mirchi.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்ன
1: மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
2: நீங்களும் கானா ஒன் ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி. எப்பவுமே கடுப்பா இருக்கிற ஒரு நாள் இன்னைக்கு பிரைட்டா இருக்கு. மிர்ச்சியில மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மாடி தான் பேசிட்டு இருக்கேன்.

மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க ஒன்லி ஆன் மிர்ச்சி இது ச

தெருவில் நடக்கிற கொடுமையை கடக்கிற தலைமுறை படிக்கிற தமிழில் இருக்குது பொதுவரை எதுக்கு விளக்கிற பழக்கம் எனக்கு எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாளம் உண்மை உரைக்கும் கட்டாயம் மண்ணை திரட்டும் வேதங்கள் இல்லாது இருக்கும் நாடைகள் கண்ணா இருக்கும் இதுவரை சும்மா அடிக்கொடி இனிமே கும்மா இதுவரை சும்மா அடிக்கொடி இனிமே கும்

0: இந்த டயலாக்லாம் வாழ்க்கையில் அடிக்கடி யூஸ் பண்ணணும் போல. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதாகப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல இன்னைக்கும் ஒரு சினிமா டயலாக் ஒன்று நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த டயலாக நான் பிளே பண்ணுவேன், அது என்ன படம் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: என்னடா இது, வசனமே புரியல.
0: ஸோ இன்னைக்கு வசனமே புரியல, நம்மளோட சூர்யா அவரோட ஒரு டயலாக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தை ரீரிலீஸ் கூட பண்ணாங்க, ஒரு நல்ல படம். படத்தோட மியூசிக் டைரக்டர் செம பிஜே மோனு போட்டு கொடுத்துருப்பாரு இந்த படத்துக்கு. படத்தோட டயலாக் பிளே பண்றேன், கேளுங்க.
2: நீ இப்படி எல்லாரும் எடுத்துரிஞ்சு பேசிட்டு, ஒரு நாள் யார் மேல நம்ம தனிமரமா நிக்க போற? இங்க பாரா, சாப விடுறா.
3: நான் தனிமரமாவே இருந்துட்டு போறேன், நீ வேணும்னா
0: This song is brought to you by V, together for tomorrow.

தமிழ் சினிமாவை காப்பாத்த என்ட்ரி கொடுக்க போறாருங்க. மிர்ச்சியில மேடிஸ் மேட்டின் ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட அர்ஜய் மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட சூர்யா அவரோட கருப்பு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. May 14 அன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்படி இருக்கும் போது இந்த படத்தோட ட்ரெய்லரை எப்போனாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி படத்தோட டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் கரெக்டாக என்ன ஒரு 10 நாள் தான் இருக்குது, ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படத்து மேலே ஒரு லைட்டாக ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கர படத்து மேலே பயங்கர ஹோப் இருந்துச்சு, ஆனால் அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமாக மாறினால அடுத்த தமிழ் சினிமாலேருந்து வர பெரிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே அங்கே பார்த்துட்டு அப்படியே இங்கே பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி கருப்பு மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. லைட்டாக ஸ்லிப்பான கூட பயங்கரமாக வாங்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் டேட் வந்த உடனே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, தி செம ஹாட் மிர்ச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம். டுடாம் அடிக்ஷன், வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பேன்னு பார்த்தா நீ ரீல்ஸுக்கு நடுவுல தான் அப்பப்போ வேலையே பார்ப்பேன். வீழ்ச்சி கோரிக்கை, இன்ஸ்டால ஜிலோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங், வென் ஷால் வி மீட்னு மெசேஜ் போடுவேன். தனுசு அதிர்ச்சி, உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குன்னு அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்பேன். மகரம் கௌரவம், பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி, பிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம், ஊர் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ ஊர் லேண்ட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot to machi.
2: Unga liver health eppadi irukku theriyalaya? Bill Roth Hospitals, Chennai Nagaroda, Bill Roth Institute of Gastroenterology ku ponga. Anga ipo ungalukaga oru special offer tharanga. Comprehensive liver health check worth 7000 rupees, ipo flat 50% off la just 3500 rupees ku mattum dhaan. Idhila fibro scan and expert hepatologist consultation um include agum.
1: Bill Roth Hospitals, Aaripuram matrum Chennai Nagar. For bookings call 7299404040.
3: Aanalu na rombave miss pandren.
4: Edha?
3: 90s golden songs edha.
4: Nee miss pananum? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கு, உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
3: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
1: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
5: If you are dad, I am your bad.
4: எதே?
5: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூலுடா.
4: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
6: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

நீங்க நம்பலனாலும் நான் சொல்ல போறதுதான் உண்மை. மிர்ச்சியில மேடிஸ் மேட்டி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதாகப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவோட ஒரு எவர் கிரீன் ஹீரோயினுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே டு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி திருப்பதியில் தரிசனம் பண்ணி பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு ஹாப்பி பர்த்டே டு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்டர் த்ரிஷா அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. நிறைய ஐகானிக்கான கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஷா அப்படின்னு சொன்னல, நிறைய பேருக்கு வந்து தனலட்சுமி கேரக்டர் தான் வந்து ஞாபகம் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டர்லாம் நல்ல கேரக்டர் தான். ஆனால் இப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் பார்க்கறதுக்கு கியூட்டா எல்லா படங்களையும் ரொம்ப சாமிங்காக இருந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அஸ் அ பெர்ஃபார்மரா நிறைய படங்கள்ல நல்லா பண்ணியிருக்காங்க. குந்தவி கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க ஜெஸி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் எப்பா ஜெஸி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜிஎம் கேட்டாலே நிறைய பேர் இப்போ லவ் பண்ணுறவங்க கூட நீ தான் என் ஜெஸி அப்படின்னு சொல்லி சில ரொமான்டிக் லைன்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் ஜெஸி ஒரு அழகான கேரக்டர் தான், ஆனால் நல்ல கேரக்டர்லாம் கிடையாது, டாக்ஸிக்கான கேரக்டர். இதுதான் உண்மை, நீங்கள் நம்பலனாலும் இதுதான் நெசம், சரியா? ஸோ உங்களுக்கு த்ரிஷாவோட எந்த படம் ரொம்ப பிடிக்கும், எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் தட்டி விடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9176983983 91 76 98 3 98 3 அப்படின்ற இந்த நம்பருக்கு தட்டி விடுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி தி செம ஹாட் மச்சி.

0: ராமோ, நான் 20 அந்த வைரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டுடுவேன்.
1: அதாவது ஆகலிங்கம், என் தாய் மீது சத்தியமா சொல்றேன். அதுக்கமா 10 வரைக்கும் தானே என்ன வாங்க, இது என்ன புதுசா 20 வரைக்கும்?
2: வாழ்க்கையில
3: 20 நாளும் 20 நிமிஷமும் ஏன் 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
4: ஏதே 20
5: மிர்ச்சி கவுண்டவுனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7-9 அண்ட் மண்டே மார்னிங் 7-9 ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
6: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ஐசியூ என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கீழ்பாக்.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
8: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
9: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, முடியலையே.
10: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேஜ் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
11: If you are dad, I am your bad.
8: எதே?
11: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
8: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
12: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட்.

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Maddie's Matney Show. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
2: Mirchi Rivendragam. 90s Not Out.
3: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலே ஏசி வாங்குறோம்.

0: அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
2: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
1: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா,
2: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
1: சரி, இப்பவே கிளம்பலாம்.
2: ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
3: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
4: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி. இந்த டயலாகையும் இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியாம போச்சு. மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட் நி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்னைக்கு வசனமே புரியலல்ல ஒரு சினிமா டைலாக் ஒன்று ப்ளே பண்ணேன். நம்மளோட சூர்யா அவரோட ஒரு டைலாக் தான் ப்ளே பண்ணியிருந்தேன். அவரோட ஒன் ஆஃப் த ஐகானிக் கேரக்டர் அப்படின்னே சொல்வேன். நிறைய பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ டைலாகை மறுபடியும் ஒன்ஸ் மோர் ப்ளே பண்ணுறேன். இப்போ கூட முடிஞ்சால் கண்டுபிடிங்க என்ன படம்னு.
1: நீ இப்படி எல்லாரும் எடுத்துரிஞ்சு பேசிட்டு ஒரு நாள் யார் மேலும் தனிமரமாக நிற்க போகிறேன். இங்கே பாரு சாப விட்றா.
2: நான் தனிமரமாகவே இருந்துட்டு போகிறேன். நீ வேணும்னா நாலஞ்சு பேரோட தோப்பா இருப்பா.
0: வாழ்க்கையில அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டயலாக. நம்ம வாழ்க்கையில இந்த டயலாக மனசுக்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்தேன். இப்ப மறுபடியும் சொல்றேன். சோ படத்தோட பேரை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. மௌனம் பேசியதை அந்த படத்துல இருந்தா அந்த டயலாக வந்து பிளே பண்ணியிருந்தேன். சோ கரெக்டா கண்டுபிடிச்சவங்கள வழக்கம் போல புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இப்ப என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி.
3: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
4: Only on 98.3 Mirchi. It is Summer Hot Mirchi.

மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட் நியூஸ் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இஸ்

0: என்ன சார் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? மிர்ச்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். அதாகப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இந்த மண்டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் சொல்லுவேன் மண்டே அப்படின்றது ஒரு மண்டக்காயிர நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கெலாம் நான் காலைல 6:30 நான் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா 6 மணிக்கு தான் ட்ரெயின்லேருந்து வீட்டுக்கு வந்தேன். அதனால் அதுக்கப்புறம் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்தேன். 8 மணிலேருந்து நானும் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸுக்கு வந்தால் எல்லாரும் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோட்டில் பேசுகிறவங்க, டீ கடையில் பேசுகிறவங்க, சாப்பிடும்போது பேசுகிற டாபிக் எல்லாமே இன்றைக்கி கவுண்டிங் பற்றி தான். யார் என்ன எத்தனை சீட்டு அப்படின்ற மாதிரி எல்லா டேட்டாவும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கெல்லாம் எத்தனை தொகுதி அப்படின்றதே ஒரு போன எலெக்ஷனில் தான் தெரியும். ஆனால் இப்போ இத்தனை தொகுதியில் இத்தனை சீட்டு, பெரும்பான்மைனா இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு பாலிடிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்த்ததே இல்லை. ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் சில மணி நேரங்கள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கவுண்டிங் ரிசல்ட்டை. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, திஸ் செம ஹாட் மச்சி.
1: This song is brought to you by

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசாலா கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
6: உங்க லிவ் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
7: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
8: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
9: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
10: அஞ்சலி அஞ்சலி
11: கண்மணி அன்போடு காதல்
10: நெஞ்சி நெஞ்சி மரணை பார்த்த பின்
12: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இப்பவே.

ஆல்ரெடி மஜாவா இருக்கு, இன்னும் மஜாவா மாத்தலாமா? மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். மண்டே அப்படின்னாலே மஜாவா மாத்துறதுக்கு நம்ம ஒரு கேம் ஒன்று விளையாடுவோம். ஆல்ரெடி இந்த மண்டே வந்து நமக்கு மஜாவா தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது எக்ஸ்ட்ரா மஜாவா மாத்துறதுக்கு நம்மளோட அந்த கேமை வந்து விளையாட போறோம். என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு படத்தோட கதையை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு க்ளூவா வந்து கொடுப்பேன். ஹீரோ இருப்பாரு, ஹீரோயின் இருப்பாங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி படத்தோட கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ளூவா கொடுப்பேன். அந்த க்ளூவை வச்சு படத்தோட பேரை நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த கேமை என் கூட விளையாடுறதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா 9176983 9831 கால் பண்ணுங்க, செம ஜாலியான கேம். ஓகே, இப்ப தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பையனம் லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவை இன்னும் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ரிஷபம் நிம்மதி, அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவில்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவேன். மிதுனம் யோசனை, லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பியா வாங்கன்னு ரொம்ப யோசிப்பல். கடகம் தாமதம், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பல். சிம்மம் ஆர்வம், படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பல். கண்ணி பெருமை, உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவல். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot machi.
2: Tanga Mailin Big Box Offer.
3: 5 carat irukku mel Belgium cut vaira nagigal vaangupavargalukku carat irukku 15000 rupai varai thallubadi. Ovvoru 1/2 kilo vellikkum 2500 rupai varai thallubadi.
2: Platinum, Mayura, Jeo, Rose Gold nagigalukku sedarathil 20% thallubadi.
3: Tanga Mail Jewelry. Tamilagam engum thangam vaanga, Tanga Mailukku vaanga.

0: இஃப் யூ ஆர் டேட் ஐ எம் யுவர் பேட்.
1: எது?
0: ஏய், நீ படிச்ச ஹெட் மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
1: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
2: அண்ணா இதுக்கே இப்படின்னா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

நம்ம ஒன்னு நினைக்கிறோம், ஆனா அது ஒன்னு நடக்குது. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்பயுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், கரா படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படத்து மேலே எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தளவுக்கு அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு மோசமான படம் கண்டிப்பாக கிடையாது, ஒரு நல்ல படம் தான். தமிழ் சினிமாலாம் இந்த வருஷம் வந்ததில் நிறைய நல்ல படங்கள் இல்லை அப்படின்றனால இந்த படம் ஒரு மோசமான படத்தோட லிஸ்ட்டில் உட்காராது, ஒரு டீசெண்டான படத்தில் தான் இருக்கும். இப்படி இருக்கமோ அந்த படம் கொஞ்சம் லைட்டாக படுத்துருச்சு, அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக கருப்பு பக்கம் வந்து திரும்புதுங்க. கருப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கர ஹோப் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதையும் தாண்டி ஜனநாயகன் படம், அந்த படம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கருத்து சொல்கிற இடத்துலேயே நம்ம இல்லை, அது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதையும் தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரிலீஸ், ஒரு பெரிய படம் ஒன்று இல்லையே. ஏன்னா ஏகே சாரும் படம் பண்ண மாட்டாரு, அவர் மட்டும் ஒரு படம் பண்ணாரு, ஒரு கமர்ஷியல் படம் ஒன்று பண்ணார்னு வச்சுக்கோங்க, ஐ எம் பினிஷ் அப்படின்ற மாதிரி ஜாலியா இருக்கலாம். பட் இருந்தாலும் அடுத்த தமிழ் சினிமாவில் என்ன பெரிய படம் வரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வெயிட் பண்ணுவோம், அப்பதானே தியேட்டர்ல மாசா என்ஜாய் பண்ண முடியும். சரியா, தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாரு.
1: இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan poradhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-ana genuine-ana movie reviews naan ungalku solla poren. Kelunga movie review with me, Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu Sama Hot Mirchi.
5: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
6: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 426 தொடர்பு கொள்ளுங்கள்.

0: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
1: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
2: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நிஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இஸ்

0: இஃப் யூ ஆர் டாட் ஐ எம் யுவர் பேட்.
1: எது?
0: ஏய், நீ படிச்ச ஹெட் மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
1: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
2: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
3: கானாவின் மோஸ்ட் பாப்புலர் சாங் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
4: என்னாச்சே, நம்ம இல்ல கமிட் ஆயிட்டாம்பா. பிரவீன் பாயா சூப்பர் ஃபிகர் உஷார் பண்ணிட்டாம்பா.
5: பக்கத்து கிளாஸ் தான்.
4: ஐயா,
5: மஜா பண்ணிட்டான்பா.
4: அப்படியா?
5: ஏய், உண்மையிலேயே மடா,

0: என்ன மச்சான், பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க?
1: ஏய், நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்டா.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்படி

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Maddie's Matney Show. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
2: In association with
3: Roopmantra Ayurveda Cream and Face Wash. It is Ayurveda Lala. Ayurveda Marandu. Roopmantra.
4: Mirchi Rewind Ragam. 90s Not Out.
5: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்.

0: 98.3 மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
8: எதை?
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
8: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
6: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
9: If you are dad, I am your bad.
8: எது?
9: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
8: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
10: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
11: என்னப்பா ரெடியா இருக்கீங்களா? கேமை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. மிர்ச்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ வழக்கம் போல் நம்ம மண்டே விளாட்ற அந்த மஜாவான கேமை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கேம் எப்படி அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் வந்து ஒரு படத்தோட கதையை வந்து உங்களுக்கு க்ளூவாக வந்து கொடுப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச படம் தான், நீங்கள் பார்த்த படமாக தான் இருக்கும். அந்த படத்தோட கதையை ஒரு க்ளூவாக வந்து கொடுப்பேன். ஹீரோ இருப்பார், ஹீரோயினை பார்ப்பாங்க, ஹீரோயினும் லவ் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஓடி போவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி படத்தோட கதையை அப்படியே க்ளூவாக கொடுப்பேன். அந்த க்ளூவை வச்சு படத்தோட பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான், வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த கேமை என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9176983983 91 76 98 3 98 3 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
12: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
0: Only on 98.3 Mirchi. It is Summer Hot Mirchi.

0: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
1: கண்ணுக்கு மை அழகு,
0: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
1: அடியே அழகே, அழகே அடியே,
0: பழைய மெமரிஸ் தோண்டும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
2: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து, மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, only on 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சேய்.
3: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, only on மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சேய்.

0: தடாலடியா ஸ்டார்ட் பண்ணிரலாம்ல. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அந்த கேமை வந்து நம்ம விளையாட போகிறோம். படத்தோட கதையை வந்து நான் க்ளூவாக கொடுப்பேன், அந்த க்ளூவை வச்சு படத்தோட பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூட கேமை விளையாடுறதுக்காக ஹரி நம்ம கூட இருக்காரு. சொல்லுங்க ஹரி, கேம் விளையாட ரெடியா நீங்க?
1: எஸ், ஐ ஆம் ரெடி மடி.
0: ஓகே, உங்களுக்கான முதல் க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஹீரோ வந்து ஒரு பெரிய வீட்டில் வேலை பார்ப்பாரு. ஓகேவா, ஒரு சின்ன வேலை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு ஓனர் இருப்பாரு தெரியுமா, அவர் தான் வந்து முதலாளி மாதிரி அங்கே வீட்டில் வந்து பெரிய தலை. அவர் லவ் பண்ற பொண்ணை இவர் ஒரு வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போயிருவாரு. கூட்டிட்டு போய் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன படமா இருக்கும்னு
1: நினைக்கிறீங்க?
0: கில்லியா? இல்ல, யோசிங்க யோசிங்க. கமான் கமான். சரியா, இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி.

0: ஹலோ, நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
1: என்ன ப்ராப்ளம்?
0: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
1: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
1: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூனு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
1: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
0: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
8: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
1: எதை?
8: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
1: நீயே மிஸ் பண்ணனும். அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
8: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
5: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. If you are dad, I am your bad.
1: எதே?
5: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
1: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
9: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. Only on Mirchi. இது செம ஹாட் மச்சி.
10: This song is brought to you by We Together for Tomorrow.

என்னென்னலாம் க்ளூவா கொடுக்க வேண்டியது இருக்கு. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். அதனால இவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வெகேஷன் மாதிரி போவாரு. அங்க போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னு ஒரு தப்ப தட்டி கேக்குறேன் அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துருவாரு. இவர் போட்ட சண்டையால அங்க போன ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு பயங்கர பிரச்சனை ஆயிரும். என்ன படம் நினைக்கிறீங்க? வீட்டுக்கு அப்படின்ற அந்த பாட்டு அவங்க வீட்டுல கேக்குற மாதிரி பாட்டுனது வேற யாரும் இல்ல, உங்கள் மேடி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனாலதான் அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி நீங்களும் என் கூட கேம் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9176983983 அப்படின்ற இந்த நம்பருக்கு. சரியா, இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் செம ஹாட் மச்சி.

ஆபீஸ்க்கு வரதுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்குங்க. மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஆபீஸ் கிளம்பி அந்த டிராபிக்ல ஆபீஸ் ரீச் ஆகிறதுக்குள்ள போதும் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுதுங்க. ஆபீஸ் வரும்போது எவ்வளோ டிராபிக். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து இந்த ஸ்லோ ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நம்ம ஊர் டிராபிக்ல நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்றேன் நம்ம டாப்ல வந்துருவோம். அந்த அளவுக்கு டிராபிக்ல மிதந்து மிதந்து வர வேண்டியதா இருக்கு. இப்படி இருக்கும் போது என் ஆபீஸ்ல ஒருத்தர் எப்பயுமே ஆன் டைமுக்கு வராரு, உள்ள வரும்போது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா வராரு. இவர் எப்படி டிராபிக்கை ஸ்கிப் பண்றாரு அப்படின்னு சொல்லி நேரம் அவர்கிட்ட போய் கேட்டேன். சார் எப்படி சார் உங்களால மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அவர் வரது ORR ரூட் தான். அது என்ன ORR ரூட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சென்னையோட அவுட்டர் ரிங் ரூட் அப்படின்னு சொன்னாரு. டிராபிக்குள்ள புகுந்து வர வேண்டிய வேலைலாம் அவருக்கு கிடையவே கிடையாது, ஏன்னா அவருக்கு டிராபிக்கே கிடையாதாம். இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் அம்பத்தூர்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான ரோடு தான் ORR. ஃபாக்ஸான், ஹுண்டாய், சாம்சங் கம்பெனிஸ் இருக்கிறதுனால அந்த ஏரியாவே வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னா. இப்ப சென்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் அங்கிருந்து வர இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னா. எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன அப்டேட்னு, நான் தெரிஞ்ச உடனே உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் செம ஹாட் மச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம். டுடாம் அடிக்ஷன். வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பேன்னு பார்த்தா, நீ ரீல்ஸுக்கு நடுவுலதான் அப்பப்ப வேலையே பாப்பேன். விருட்சி கோரிக்கை. இன்ஸ்டால ஜிலோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங், வென் ஷால் வி மீட்னு மெசேஜ் போடுவாங்க. தனுசு அதிர்ச்சி. உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குன்னா அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்பேன். மகரம் கௌரவம். பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி. பிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம். ஊர் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ ஊர் லேண்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். லாண்ட்ரி வணக்கம்.
1: Only on Mirchi. இது சம ஹாட் மச்சி.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
3: என்ன
4: மாதிரியான
3: இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: போக போக கொஞ்சம் கஷ்டமா கேட்டாதான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். சோ அடுத்ததான் நம்ம கூட கேம் விளையாடுறதுக்கு செல்வி அக்கா ரெடியா லைன்ல இருக்காங்க. செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அதே இவ்வளவு சோகமா சொல்றீங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க நல்லா இருக்கேன்
1: அப்படின்ட்டு.
0: நல்லா இருக்கீங்களா? ஓகே கா, உங்களுக்கான முதல் க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும் போது போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாரு. போலீஸ் இந்த ட்ரைனிங்க்கு எல்லாம் போவாரு, இந்த செலெக்ஷனுக்கு எல்லாம் போவாரு. அங்க போயும் வந்து இவர் செலெக்ஷன்ல செலக்டே ஆக மாட்டாரு. இப்படி இருக்கும் போது கடைசியா ஒரு போலீஸ் ஆனாரா இல்லையா அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. என்ன படமா இருக்கும்னு
1: நினைக்கிறீங்க?
0: ஆமா, அதுவும் வந்து இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு, அந்த பொண்ணோட அப்பா பையன் போலீஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக தான் இவர் போலீஸாகவே போவாரு. ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணும் போது ஹீரோயினுக்கு அதிகமா ரீசார்ஜ் பண்ணிடுவாரு. அப்படிதான் ஹீரோயினுக்கும் இவருக்கும் பழக்கமே ஆரம்பிக்கும். நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் நீங்க ஜெயிப்பீங்கன்னா உடனடியா கால் பண்ணுங்க 9176983983. அப்படின்ற இந்த நம்பருக்கு சரியா தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி இது செம ஹாட் மச்சி.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 அண்ட் சண்டே ஈவினிங் 5 to 6. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? Bill Roth Hospitals, Shenoy Nagaroda, Bill Roth Institute of Gastroenterology ku ponga. Anga ipo ungalukaga oru special offer tharanga. Comprehensive liver health check worth 7000 rupees ipo flat 50% off la just 3500 rupees ku mattum dhaan. Idhila fibro scan and expert hepatologist consultationum include agum.
6: Bill Roth Hospitals, Aaripuram matrum Shenoy Nagar. For bookings call 7299404040.
7: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
8: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
9: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
10: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது

0: 98.3 Mirchi. It is Sam Hot Machi.
1: Maddie's Matinee Show. Only on 98.3 Mirchi. It is Sam Hot Machi.
2: Mirchi Vendragam. 90s Not Out.
3: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலே ஏசி வாங்குறோம்.

0: 98.3 மிர்ச்சி இது செம ஹாட் மச்சி.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
4: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
3: அதுல என்ன ஸ்பெஷல்?
4: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
3: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
4: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
3: சரி, இப்பவே கிளம்பலாம்.
4: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: If you are dad, I am your bad. Hey, நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூலுடா.
1: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
2: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. Only on Mirchi, இது செம ஹாட் மச்சி.
3: எல்லாரும் ஆசைப்படுறீங்க, அதுக்காக நான் ஒரு சேஞ்ச் பண்றேன். மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம மஜாவா நம்மளோட கேமை தான் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு படத்தோட கதையை க்ளூவாக கொடுப்பேன், அந்த க்ளூவை வச்சு படத்தோட பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அற்புதமான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வைக்கிற மாதிரி ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் போது நிறைய பேர் கால் பண்ணி கேம் விளையாடுறாங்க. என் கூட இதுக்கு முன்னாடி கூட விளையாண்டவங்க படத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது சில பேர் வந்து என்ன மேடி, என்ன அட்டன் பண்ண, என்ன மேடி, என்கிட்ட பேச மாட்டேற, என்ன மேடி, என்ன மேடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, படத்தோட கதையை வந்து நான் க்ளூவாக கொடுக்குறேன். நீங்கள் படத்தோட பேரை கண்டுபிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தட் கேட்டுட்டு இருக்கிறவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு கார் வச்சிருப்பாரு. இவர் கார் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டோட கார். இந்த கார் எடுத்துகிட்டு ஹீரோயின் வந்து ஒரு ஹெல்ப் கேட்பாங்க, என்ன இந்த ஊரில் விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவர் உடனே ஹீரோயின் மேலே இருக்கிற லவ்வில் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி காரில் கூட்டிகிட்டு போவார். பூங்காற்றே பூங்காற்றே பூ போலே வந்தால் இவள் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் காரில் போவாங்க. போகிறதுக்குள்ளே இவங்க லவ் டெவலப் ஆகும், அங்கே வில்லன்ஸ்லாம் டெவலப் ஆவாங்க. கடைசியில் லவ் டெவலப் ஆச்சா இல்லை வில்லன்ஸ் தான் டெவலப் ஆனாங்களா அப்படின்ற அந்த படத்தோட கதை. படத்தோட பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உடனடியா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9176983983 91 76 98 3 98 3 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தட்டி விடுங்க. இப்ப தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, தி செம ஹாட் மச்சி.
4: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back. Only on 98.3 Mirchi, it is Sema Hotamachi.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்ல ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கேம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிறுகிறுன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லியா 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட்டு மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: If you are dad, I am your bad.
0: எதே?
2: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
0: யாரா இவன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
3: அண்ணா, இதுக்கே இப்படினா பேட் இஸ் பேட் நீ ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: பரவாயில்ல, பாட்டு பாடின உடனே கண்டுபிடிக்கிறீங்க. மிர்ச்சியில மேடிஸ் மேட்டின் ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப தெரியும். அதான் நான் பூங்காற்றே பூங்காற்றே பூ போலே வந்தால் இவள் அப்படின்னு நான் அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி பாடினதே உங்களுக்கு இசையா வந்து கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பையா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. புஜுக்கு புஜுக்கு புஜுக்குங்க நீங்க. இப்படி இருக்கும்போது அடுத்த க்ளூ வந்து நான் கொடுக்குறேன். இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு டெலிவரி பாயா இருப்பாரு. இந்த ஒரு வாரத்தையே போதும் படத்தோட பேரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்படி இருக்கும்போது இவர் ஒரு பேய் வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு. அந்த பேய் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. ஆனால் கிளைமேக்ஸ்ல அதெல்லாம் உண்மையே இல்லை அப்படின்ற ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருவாங்க. இன்ன அர்த்தத்துக்கு படத்தோட பேரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் செக் பண்றேன். வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க 9176983983916983833 அப்படிங்கற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தட்டி விடுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி தி சம் ஹாட் மச்சி.
1: This song is brought to you by V Together for Tomorrow.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல. டாக்டர், உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
6: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
7: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு 1/2 கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
6: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
8: அஞ்சலி அஞ்சலி
9: அன்பணி அன்போடு காதலை
8: நெஞ்சி நெஞ்சி
10: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நான் தான் சொன்னேன்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. மிர்ச்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஏன்னா அந்த டெலிவரி பாய் பேய் வீட்டில் போய் மாட்டிக்கிறாரு, கடைசியில் அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸா. ஆனால் கரெக்டான ஆன்சர் என்ன தெரியுமா? அதுவும் பீஸா தான். விஜய் சேதுபதி அவரோட படம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நான் க்ளூவாக கொடுத்துருந்தேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அடுத்த படத்தோட க்ளூவும் நான் கொடுக்குறேன், இந்த படத்தோட பேரும் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோவாக இருப்பார், அதாவது ஒரு போலீஸாக இருப்பார். இப்படி ஒரு போலீஸாக இருக்கும் போது இவர் ஒரு கிராமத்தில் வேலை பார்ப்பார். இந்த கிராமத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சிட்டிக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சு வந்துருவாரு. அங்க வந்து போட்டோல பார்த்திருப்ப, டிவியில பார்த்திருப்ப அப்படின்ற மாதிரி டயலாக் எல்லாம் பேசுவாரு. இது என்ன படம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பு. அப்படி கண்டுபிடிச்சும் எனக்கு நீங்க பதில் சொல்லல அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். படத்தோட பேரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 9176983983 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. இப்ப தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் எம் ஹாட் மச்சை.

ஆபீஸ்க்கு வரதுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்குங்க. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஆபீஸ்க்கு கிளம்பி அந்த டிராபிக்ல ஆபீஸ் ரீச் ஆகிறதுக்குள்ள போதும் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுதுங்க. ஆபீஸ் வரும்போது எவ்வளவு டிராபிக். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து இந்த ஸ்லோ ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நம்ம ஊர் டிராபிக்ல நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்றேன் நம்ம டாப்ல வந்துடும். அந்த அளவுக்கு டிராபிக்ல மிதந்து மிதந்து வர வேண்டியதா இருக்கு. இப்படி இருக்கும் போது என் ஆபீஸ்ல ஒருத்தர் எப்பயுமே ஆன் டைமுக்கு வராரு, உள்ள வரும்போது நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வராரு. இவர் எப்படி டிராபிக்கை ஸ்கிப் பண்றாரு அப்படின்னு சொல்லி நேரம் அவர்கிட்ட போய் கேட்டேன். சார் எப்படி சார் உங்களால மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அவர் வரது ORR ரூட் தான். அது என்ன ORR ரூட் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சென்னையோட அவுட்டர் ரிங் ரூட் அப்படின்னு சொன்னாரு. டிராபிக் உள்ள புகுந்து வர வேண்டிய வேலைலாம் அவருக்கு கிடையவே கிடையாது, ஏன்னா அவருக்கு டிராபிக்கே கிடையாதா. இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் அம்பத்தூர்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான ரோடு தான் ORR. ஃபாக்ஸான், ஹுண்டாய், சாம்சங் கம்பெனிஸ் இருக்கிறதுனால அந்த ஏரியாவே வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னா. இப்ப சென்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் அங்கிருந்து வர இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னா. எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன அப்டேட்னு, நான் தெரிஞ்ச உடனே உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் செம் ஹாட் மச்.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பையனும் லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவை இன்னும் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவா. ரிஷபம் நிம்மதி, அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவு இல்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவேன். மிதுனம் யோசனை, லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பியா வாங்கன்னு ரொம்ப யோசிப்பல். கடகம் தாமதம், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பல். சிம்மம் ஆர்வம், படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பல். கண்ணி பெருமை, உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவல். நன்றி வணக்கம்.
1: Only on Virchi. இது சம ஹாட் மச்சி.
2: நம்ம தமிழ்நாடு டெல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 426 தொடர்பு கொள்ளுங்கள்.

0: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
1: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
2: If you are dad, I am your bad. Hey, நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூலுடா.
3: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
4: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.
5: பாவ

பரவாயில்ல, இன்னைக்கு ஜாலியா இருந்துட்டு போங்கன்னு ஈஸியா கொடுத்தேன். மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி ஒரு படத்தோட கதையை வந்து க்ளூவா கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் படத்தோட பேரை மட்டும்தான் சொல்லல, ஆனா அவ்வளோ ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தான் க்ளூவை வந்து நான் கொடுத்துருந்தேன். போட்டோல டிவியில பாத்திருப்பீங்க, அந்த டயலாக கேட்ட உடனேவா உங்களால படத்தோட பேரை கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா கேட்டவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க, வாட்ஸ்அப்ல சிங்கம் பம் பம் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நான் க்ளூ கொடுத்துட்டேன். இப்போ நீங்க எனக்கு ஒரு படத்தோட கதையை க்ளூவா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு வாய்ஸ் நோட்டாவோ அப்படி இல்லைனா மெசேஜா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், அதுக்கு சென்ட் பண்ணுங்க.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்ல ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிறுகிறுன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
3: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
1: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கு லேட் ஆகுது.
4: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
5: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நி ஷோ கேட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
6: கானாவின் மோஸ்ட் பாப்புலர் சாங் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Maddie's Matney Show. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
2: Mirchi Rivendragam. 90s Not Out.
3: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலே ஏசி வாங்குறோம்.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ஐசியூ என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
6: தாருங்கள்.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
8: அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s playlist இருக்கே, உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
9: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நி ஷோ கேட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி. எப்பா இத்தனை நாள் இப்படி ஒரு படத்தை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட் நி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் சார் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ப்ரோமோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அஜா அஜா அஜா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோமோலாம் வேற லெவல் ஹிட்டு. இப்படி இருக்கும் போது இந்த ரெண்டு லெஜண்ட்ஸும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ கொல மாசா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்லாம் போட்டிருந்தாங்க, படம் செம்ம மாசா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு ஜாலியான ஒரு படமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதாவது ஒரு அல்ப ஆசை அப்படின்னே சொல்லலாம். அது வந்து உண்மையாங்க. அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ராஜீவ் மேனன் இருக்கார் இல்லையா, இவனும் ஒரு டைரக்டர் தான். கண்டு கொண்டேன் அந்த படத்தோட டைரக்டர் இவர் தான். இப்போ இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் இவர். அவர் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு டார்க் காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெல்சன் வந்து கதையை சொல்லும் போதே பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணோம், அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு கதை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு செம்ம ஹாப்பி. டார்க் காமெடி படம், அதுவும் சூப்பர் ஸ்டாரு கமல் சாரு ரெண்டு பேரும் வேற லெவல்ல இருக்க போதுங்க. எக்ஸ்பெக்டேஷனா ஹையாவே வைங்க, படம் தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்க அப்படியே தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி தி செம்ம ஹாட் மச்சி. You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back. Only on 98.3 Mirchi. It is Summer Hot Mirchi.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாரு.
1: இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான், என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan poradhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-ana genuine-ana movie reviews naan ungalku solla poren. Kelunga movie review with me Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu sama hot Mirchi.
5: If you are dad, I am your bad.
4: எது?
5: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
4: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
6: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. Only on Mirchi, இது

0: அதெல்லாம் வெறித்தனம்,
1: அதெல்லாம் தேவையில்ல நினைச்சேன், ஆனா வாழ்க்கைக்கு அது தேவை. மிர்ச்சியில மேடிஸ் மேட்டி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். எனக்குலாம் வந்துட்டு இது பிடிச்ச வேலை அப்படின்றனால நான் பெருசாக வந்து பிரேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். பிடிச்ச வேலை தானே பா, டெய்லி போகலாம், ஜாலியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். நீங்கள் பிடிச்ச வேலை பண்ணுறீங்களோ இல்லை பிடிக்காத வேலை பண்ணுறீங்களோ இல்லை சம்பளத்துக்காக வேலை பண்ணுறீங்களோ, நீங்கள் பண்ணுற வேலையிலேருந்து அப்பப்போ டைம் எடுத்து ஒரு பிரேக் ஒன்று எடுங்க. ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ லீவை போட்டு அதுக்கு ஒரு கேங்கை தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. யாராவது ஒருத்தர் கூட வந்தால் கூட இல்லை, யாருமே வேணாம், நான் சோலோவாகவே எங்கனாலும் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரேக்கை எடுங்க. அந்த பிரேக் வந்து சீரியஸ்லி சொல்றேன், அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பிரேக் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் மாதிரி நான் போயிட்டு வந்தேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ட்ரிப்பு போனேன் அப்படின்றதுக்காக கிடையாது, ஒரு பிரேக் ஒன்று எடுத்தோம்னா மைண்ட் ஒரு மாதிரி அப்படியே காலி ஆயிருதுங்க, எம்டியா இருக்கு, ரிலாக்ஸ் பண்றோம், சில் பண்றோம், சாப்பிட்றோம், சுத்தி பார்க்கறோம், வரோம். ரிட்டர்ன் வேலைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி ஒன்று இருக்கு. அதனால ஒரு பிரேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன், வேணும்னா எடுத்துக்கங்க, லைஃப்ல ஒரு பிரேக் எடுங்க. சரியா, இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, திஸ் செம ஆட்டோமேட்டி.
2: This song is brought to you by We together for tomorrow.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூனு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMB-இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
8: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
9: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
10: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீயே மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
10: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
11: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
12: If you are dad, I am your bad.
0: எது?
12: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
0: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
11: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

நீங்க ஒரு த்ரில்லர் ஃபேனா இருந்தா இது ஒரு விருந்தா இருக்கும். விமர்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த த்ரில்லர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு கொரியன் வெப்சீரிஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஒன்று வந்து மவுஸ், இந்த சீரியல் கில்லரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கொரியன் சீரீஸ். அப்பா ஒரு ஒரு எபிசோடும் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். அண்ட் இந்த சீரீஸோட லாஸ்ட் 3 எபிசோட் வேற லெவலில் இருக்கும். வெப்சீரிஸோட பேர் வந்து மவுஸ். இது வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது, ஆனால் தமிழ் டப்பிங் இல்லை. ரெண்டாவது சீரீஸ் வந்து சிக்னல், இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதாவது இதில் வந்து ப்ரெசண்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பாஸ்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட பேசுவார். அதாவது இப்போ நம்ம 2026 இருக்கோம், 1970 இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கூட நம்ம பேச முடியுமா? ஆனா இந்த வெப் சீரிஸ்ல ஒருத்தர் பேசுறாரு ஒரு வாக்கி டாக்கி மூலமா. இவங்க ரெண்டு பேரும் 1970-2026 அப்படிங்கற மாதிரி இந்த ரெண்டு வருஷத்துல இருந்து கம்யூனிகேட் பண்ணி நிறைய கேஸை வந்து சால்வ் பண்றாங்க. நான் சொன்ன வருஷம் வந்து நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன், சரியா? சிக்னல் நெட்ஃபிக்ஸ்ல இருக்கு, இதுக்கும் தமிழ் டப்பிங் இல்ல, ஆனா வேற லெவல்ல இருக்கும், கண்டிப்பா பாருங்க, சரியா? இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, திஸ் இஸ் செம ஹாட் மச்சி.

0: அடிக்ஷன். வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பேன்னு பார்த்தா நீ ரீல்ஸுக்கு நடுவுலதான் அப்பப்போ வேலையே பாப்ப. வீழ்ச்சி கோரிக்கை. இன்ஸ்டால ஜிலோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங், வென் ஷால் வி மீட்னு மெசேஜ் போடுவாங்க. அதிர்ச்சி. உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குன்னு அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்ப. மகரம் கௌரவம். பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி. பிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம். உன் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ உன் லேண்ட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. இது சம ஹாட் மச்சி.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
3: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
4: என்ன
3: மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
1: நீங்களும் கானா ஒன் ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

சும்மா லொலலாய்க்கு சொல்றேன்னு நினைச்சியா? மிர்ச்சில மேடிஸ் மேட்டி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் போகவே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. ரீல்ஸ் என்ன, எடிட் என்ன, ஸ்டோரி என்ன, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு டிஎன் எலெக்ஷன்ல ஒரு பயங்கரமான ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. வரலாறு காணாத ஒரு ரிசல்ட் அப்படின்னே சொல்லுவேன். பரவாயில்ல, எது நடந்தாலும் நன்மைக்கே நடக்கும் அப்படின்றத நினைச்சிட்டு அதையும் தாண்டி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். வர நாட்கள்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க, லைஃப்ல நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க, எந்த மொமெண்ட்டையும் மிஸ் பண்ணிராதீங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே தொடர்ந்து கேளுங்க, ஜாலியா இருங்க. மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.

0: நீங்க
1: என் வாழ்க்கையில 20 நாளும் 20 நிமிஷமும் ஏன் 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
2: எது 20?
3: மிர்ச்சி கவுண்ட் ஆனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்ட் டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7 to 9 அண்ட் மண்டே மார்னிங் 7 to 9 ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
4: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
5: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
6: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அதனால ஆபீஸ்க்கும் லேட் ஆகுது, முடியலையே.
7: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.
8: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
9: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
10: இஃப் யூ ஆர் டாட் ஐ அம் யுவர் பேட்.
5: எதே
10: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா?
5: யாரா அவன அர தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே
11: அண்ணா? இது கே இப்படின்னா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: ஃப்ரீயா விடு வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி ஆன் 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. மிர்ச்சி ரீவைன்றாகம் 90s not out.
2: சத்யால எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்.

0: எப்படிங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டோட ஷோக்குள்ள வந்தனா?
1: மணி அஞ்சாச்சு, எல்லாரும் ஓடுங்க.
0: சென்னை சிட்டி முதல் ஒன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்ல சங்கமாதேவன் வாய்ஸ் தான் பாடல் கேட்டு முடிச்சு வந்திருக்கீங்க. 5-7 பி எம் தாண்டி கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ் எஸ் எஸ் நானே தான். ஒரு முக்கியமான நாள் என் வாழ்நாளிலேயே ஒரு மீம்ல வர மாதிரிதான். சொப்பனத்திலையும் கண்டதில்லை சாரே, திங்கக்கிழமைக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்ட்டு. ரிசல்ட் டே அப்படின்னா நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் இல்லை, ஜாப் இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காகலாம் வெயிட் பண்ணியிருப்போம். ஆனால் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் 2026 ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகமுமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக்க மிக்க மிக்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றதான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். எந்த கட்சி ஜெயிச்சு வந்தாலும் சரி அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தை ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட இன்னைக்குனால நம்ம வந்து தொடங்குவோம். எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்னைக்குமே நம்மளுடைய ஷோல பேசுறது காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த ரிசல்ட்டுக்கு வழிவகுச்ச அந்த ஒரு விரல் புரட்சி ரொம்பவே முக்கியமானதே. அதற்காகவே அந்த பாட்டு டெடிகேட் பண்ற சர்க்கார் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடிச்சுட்டு வந்துருங்க. ஸ்டே டியூன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சே.

0: ஹலோ டார்லிங், நைட் டின்னர் ரெடியா?
1: ஏங்க உங்களுக்காக மைனீஸ் போட்டு உப்புமா செஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
2: உப்புமா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஃப்ரீயா விடுமாச்சே. வித் மிர்ச்சி ஜோ only on 98.3 மிர்ச்சி. இது சம்ம ஹாட் மச்சே.
3: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
4: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
5: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
4: அதுல என்ன ஸ்பெஷல்?
5: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
4: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
5: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
4: சரி, இப்பவே கிளம்பலாம்.
5: ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
6: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
7: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு 1/2 கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
6: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
8: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயு ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
9: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
9: என்ன 5G? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
9: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச்.
11: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
12: 100 ஆண்டுகள், 100 நாட்கள், செய்கொலி மீது 100% தள்ளுபடி.
13: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
12: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கொலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
13: மேலும் ஒவ்வொரு முறையும் ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
12: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை.
14: அஞ்சலி அஞ்சலி
15: கண்மணி, அன்போடு காதலன்
14: நெஞ்சி நெஞ்சி மரணை பார்த்த பின்
16: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
17: ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
18: அப்படியா?
17: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
19: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
11: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
20: You are listening to
21: Back to Back, Back to Back Mirchi, Back to Back, Back to Back
22: only on 98.3 Mirchi. It is

0: சத்தியமா சொல்றேன், இப்ப எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சோசியல் மீடியால ஆபீஸ்ல எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: ஃப்ரீயா வுடு, ஃப்ரீயா வுடு, ஃப்ரீயா வுடு மாமே.
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயா வுடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக் டு பேக்ல 10 தல அண்ட் மாஸ்டர் படங்களுக்காக தான் பாடல்கள் கேட்டு முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. 5:23 PM தாண்டி கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ லிட்டரலா சொல்றேங்க, நான் வந்து யூஸ்ஃபுல்லா அந்த சோசியல் மீடியால இருந்து, அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட இருந்தா கண்டென்ட் எடுத்து அதை வந்து உங்ககிட்ட பேச அதான் நல்லா ரிலேட் ஆகும் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு அதுவும் இப்ப இந்த சாயங்கால நேரத்திற்கு 5 மணியை தாண்டி ஆபீஸ்லயும் சரி, போன் பண்ணி பேசக்கூடிய நண்பர்கள்கிட்டயும் சரி, சோசியல் மீடியால இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லா இடத்துலயுமே சரி, ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யாரு ஆட்சி அமைக்க போறா, பெரும்பான்மை எந்த பக்கம் இருக்க போகுது, எத்தனை மணிக்கு ஃபுல் அண்ட் ஃபைனல் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து வந்து கிடைக்கும் ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சு எல்லா இடத்துலயுமே போய்கிட்டு இருக்கு. பொறுத்ததும் பொறுத்துட்டாங்க, காலையில இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துட்டா யார் ஆட்சி அமைக்க போறா, எந்த கட்சி முன்னிலைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிடும். அண்ட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் விளையாடலாம். ஏன்னா இன்னைக்கு நாளை நான் ஷோவை கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு கேமை தவிர்த்து வேற எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. காரணம் சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரே ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ என்ன கேம் ஏது கேம் அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்லிடுறேன். நீங்க ஸ்டே டியூன்ட், ரெண்டு மூணு பாட்டு கேட்டு முடிச்சுட்டு வந்துருங்க. ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம் ஹாட் மச்சே.
2: ரெடி கியூ, இங்க வாடா. உன்ன மார்னிங் ஷோல குட்டி ஸ்டோரி சொல்ல சொன்னனே, சொன்னியா?
3: எங்க அதுக்குள்ளதான் நீ டிராபிக் அப்டேட் கொடுக்க சொன்னீங்களே.
2: சரி குடுத்தியா?
3: அதுக்குள்ளதான் டாப் 3 நியூஸ் சொல்ல சொன்னீங்களே.
2: சரி அதையாச்சும் சொன்னியா?
3: அட, அதுக்குள்ளதான் சாங்ஸ் போட சொன்னீங்களே.
2: சரி சாங்ஸ் அது போட்டியா?
3: அதுக்குள்ளதான் சினிமா கிஸ் கிஸ் சொல்ல சொன்னீங்களே.
2: டேய், அப்ப நீ என்னதான்டா பண்ணிட்டு இருக்க?
3: நான் தான் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேனே. மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 7-12 வித் மீ மிர்ச்சி டிக்கு, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
4: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
5: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
8: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
10: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ. சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: சரி சரி.
12: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
13: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
13: என்ன 5G? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
13: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: Ghana's most popular song, only on Mirchi, is Sama Hot Mirchi.

0: இந்த பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பையனும் லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவை இன்னும் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாள். ரிஷபம் நிம்மதி, அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவில்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவாள். மிதுனம் யோசனை, லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பி ஆவாங்கன்னு ரொம்ப யோசிப்பாள். கடகம் தாமதம், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பாள். சிம்மம் ஆர்வம், படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பாள். கண்ணி பெருமை, உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவாள். நன்றி வணக்கம்.
2: Only on Mirchi. இது சம ஹாட் மச்சி.
3: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: மசாலா
1: 20 ரூபாய்.
2: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
5: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
4: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
5: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
4: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
6: Books ka parpata learning theater ringla. Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
7: Sila pere trend ke etha madri dhaan povaanga.
8: Machi, inda vacation reel namma kandipa idhe mari recreate pannu.
7: Haana sila pere trends oda dhaan povaanga.
8: Hey, trip plan pandrona. அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
9: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
8: ஹே, என்ன சவுண்ட் இது?
10: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
8: என்ன இடம்?
10: சர்ப்ரைஸ்.
11: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ், ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
8: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
11: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் மாத்துங்க. கால் 8088068806.
12: ஏங்க இந்த ஷோல நான் என்ன பேசுவேன் தெரியுமா?
13: இந்த ஈவினிங் மேட்டர்
12: ஷோ பண்ற எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்?
14: இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா.
12: அவர் விடுங்க, நீங்க கேளுங்க. ஃப்ரீயா விடு, ஸ்டே டியூன் மிர்சி. இது சம் ஹாட் மச்சாய்.
15: This song is brought to you by We Together for Tomorrow.

வழக்கமா மே மாசம் மண்டக்காயிர மாசமா இருக்கும், பட் இந்த வாட்டி நல்ல முக்கியமான மாசமா மாறி இருக்கு. சிறை திரைப்படத்திற்காக ஜஸ்டின் பிரபாகரன் இசையில பாடல் கேட்டு முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. 5:40 PM தாண்டி கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு மே மாசத்தினுடைய 4வது நாள், கத்திரி வெயில் ஆரம்பிக்கக்கூடிய நாள்னு. இன்னைக்கு ஆரம்பிச்சு வெயில் போட்டு மண்டைய பிச்சு பின்னி எடுத்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும்தானா இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னைக்கு தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகளும் வெளியாயிரும். இது மட்டும் இல்லாம இந்த மே மாசத்தைய நான் ஏன் ரிசல்ட் மாசம்னு சொல்றேன் அப்படின்னா, மே 4 எலெக்ஷன் ரிசல்ட்டா, மே 8 12th பசங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட், மே 20 10th பசங்களுடைய ஸ்கூல் ரிசல்ட், அவ்வளவுதானாப்பா எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இருங்க இருங்க, இந்த மாசத்தினுடைய கடைசி நாள் மே 31 அன்னைக்கு IPL ரிசல்ட். இது மே மாசம் இல்லங்க, ரிசல்ட் மாசம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ 10th 12th ஸ்டூடண்ட்ஸ் உங்களுடைய ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணும் விதத்துல ஒரு பாட்டை போட்டு வரேன். கில்லி படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மச்சாய்.

0: புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 அண்ட் சண்டே ஈவினிங் 5 to 6. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
6: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
7: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
8: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
9: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
10: Hey, you are looking so cool, yeah?
11: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
12: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
13: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
13: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
13: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
8: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
9: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
8: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். Admissions open for 2026-27. Call 720-13431.
15: அண்ணா, டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்.
1: சார், அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
15: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
1: ஓ, அப்படியா? அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
15: ஹாலிடே போறதுக்கு முன்னாடி ஹாலிடேக்கு தேடாதீங்க. Shop at Trends. Style that wins your vacation.
8: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
9: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
0: ஹே, என்ன சவுண்ட் இது?
16: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
0: என்ன இடம்?
16: சர்ப்ரைஸ்.
17: பிரசன்டிங் பிரக்யா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
0: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
17: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
8: புக்ஸ் காப்பர் பட்டேல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
9: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
18: ஃப்ரீயா விடு ப்ரோ.
19: பால் டப்பா முதல் பச்சை குழந்தை வரை கேட்கக்கூடிய ஒரே ஷோ ஃப்ரீயா விடு. நீங்க கேளுங்க. ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம்ம ஹாட் மச்சாய்.

0: மாடுலேஷன் மாதவன் மூணு க்ளூஸோட வந்துட்டேன், பதில் அனுப்ப நீங்க தயாரா இருக்கீங்களா?
1: மாடுலேஷன் மாதவன்,
2: அது வேற யாரும் இல்ல, என்னுடைய மத்தா ஒருத்தன் தான்.
0: 98.3 மிர்ச்சியில ஃப்ரீயாவிட ஷோல மாடுலேஷன் மாதவன் பிரசன்ட் ஆயாச்சு. இன்னைக்குமே உங்களுக்கு மூணு க்ளூஸ் கொடுப்பேன், அதை வச்சு அது என்ன ஆக்டர் என்ன ஆக்ட்ரஸ்ன்றத கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வேலை. சோ உங்களுக்கான மூணு க்ளூஸ் ஒண்ணுன்னா எடுத்து விடுறேன், காதல் நல்லா வாங்கிக்கங்க. உங்களுக்கான முதல் க்ளூ அலைப்பாயுதே. உங்களுக்கான இரண்டாவது க்ளூ விக்ரம் வேதம், இதிலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கான மூன்றாவது க்ளூ சால்ட் அண்ட் பெப்பர். இந்த மூணு க்ளூஸையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்டர் நேம் வரும், அவர் யாருன்றதான் நீங்க எனக்கு பதிலா சொல்ல போறீங்க. க்ளூஸ் எல்லாம் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அலைப்பாயுதே, விக்ரம் வேதம், சால்ட் அண்ட் பெப்பர். கரெக்டான பதில 9176983983 9176983983 நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைங்க. ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது செம் ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Free Avade with Mirchi Joe. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
2: In association with
3: Sachi Saheli. Pengalin Namagamana Mandam Tronic. Sachi Saheli.
1: Mirchi Rewind Ragam. 90s not out.
4: சத்யால எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்.

0: ஒவ்வொரு வருஷத்துலயும் வந்து ஏப்ரல் மாசம் மே மாசம் வந்துட்டா போதுங்க, இந்த வருஷத்தினுடைய சம்மர் தான் பீக்ல இருக்க போகுது அப்படின்றத நியூஸ்ல உடனே போட்டுருவாங்க. 98.3 மிர்ச்சில ஃப்ரீ ஆவிடு ஷோ தான் கேட்டுருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரால மறுக்கவே முடியாது. காரணம், வருஷா வருஷம் இந்த வருஷம் தான் இருக்கிறதுல உச்சகட்ட சம்மரம் நம்ம பார்க்க போறோம், இந்த வருஷம் தான் நம்ம இருக்கிறதுல உச்சகட்ட சம்மரம் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அதுவும் உண்மையாகிட்டே தான் இருக்கு. என்னடா அது வருஷா வருஷம் இதே இது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமே, 72 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் போவோம், கடந்த 100 வருஷத்துல இல்லாத ரெக்கார்ட் அளவுக்கு வெப்பம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரே நியூஸ் வருஷா வருஷம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்பதான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு, அப்படி உண்மையிலே 100 வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு வெப்பத்தை இந்த சம்மர்ல பார்த்தாலும் ₹1 உங்களால இந்த ஒனிடா ஏசியை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ இன்னும் ஆக்சுவலாக பீக் சம்மர் ஆரம்பிக்கல, இந்த கத்திரி வெயில் கத்தாத வெயில் இதெல்லாம் இன்னும் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க, பிகாஸ் கிங் ஆஃப் பவர்ஃபுல் கூலிங்கு இந்த சம்மருக்கு ஒனிடா மட்டும்தான். இப்போ நல்லா சிலு சிலுன்னு ஒரு பாட்டு வருது, அதை கேட்டு முடிச்சு வந்துருங்க. ஸ்டேட் யூனிட் 98.3 இது சார் மகாட்டமச்சே.
1: சார் கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு 50,000 லாட்டரி அடிச்சிருக்கு சார்.
0: ஆண்டவா!
1: ஐயோ சாரி சார், ராங் நம்பர் சார்.
0: ஆண்டவா!
2: லாட்டரியோ லைஃபோ ஃப்ரீயா விடுமச்சி வித் மிர்ச்சி ஜோ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சார் மகாட்டமச்சி.
3: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்,
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ₹600 தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
3: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
4: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
5: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான். அதுல என்ன ஸ்பெஷல்? செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ். லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா? ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
4: சரி, இப்பவே கிளம்பலாம்.
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்.
6: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
7: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
8: டேய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
9: திஸ் இஸ் ஜெரிகர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 9999445944.
10: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISE இன் ஜியோ ஃபென்சிங் மோட், நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
11: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
12: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
13: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
14: எஸ் மேடம், சொல்லுங்க.
13: நாங்க பெருங்குடியில PG ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
14: LG 0.8 டன் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
13: அப்போ விலை ஜாஸ்தியோ?
14: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல LG 0.8 டன் ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகிய மிக்ஸியும் ஃப்ரீ.
13: வாவ், சூப்பர்.
14: இப்போ கார்டு EMI ல LG ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
13: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா LG ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
15: LG ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட். டி நகர்.
13: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
16: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
17: அப்படியா?
16: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
18: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
19: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
20: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
21: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
20: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
21: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
20: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
22: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
23: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
24: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
25: எதை?
24: 90s golden songs தான்.
25: நீ ஏன் மிஸ் பண்ணணும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s playlist இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
24: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
26: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: உங்களுடைய பேர் ஆதரவு பெற்ற ஒரு கேம் தான் இன்னைக்குமே நம்ம விளையாட போறோம். ஒரு பாட்டினுடைய பேரை சொல்லி நீங்க அந்த படத்தினுடைய பேரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கண்டுபிடி கேம் தான்.
1: கண்டுபிடிடா பதில் என்ன கண்டுபிடிடா.
0: உதாரணத்திற்கு செந்தூரா அப்படின்னு சொன்னா என்ன படம்? போகன். எஸ், இதே மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நான் கேட்கக்கூடிய எந்த பாட்டா இருந்தாலும் அந்த பாட்டினுடைய கரஸ்பாண்டிங் ஆல்பம் அந்த படத்தினுடைய பேரை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு கைத்தட்டல்கள் இது மாதிரி கொடுத்துருவேன். அனைவருக்கும்
2: வணக்கம். வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பேன்னு பார்த்தா நீ ரீல்ஸுக்கு நடுவுல தான் அப்பப்போ வேலையே பாப்பேன். வீழ்ச்சி கோரிக்கை இன்ஸ்டால ஜிலோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங் வென் ஷால் வி மீட்னு மெசேஜ் போடுவேன். தனுசு அதிர்ச்சி உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குன்னு அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்பேன். மகரம் கௌரவம் பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி ஃபிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம் உன் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ உன் லேண்ட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி வணக்கம்.
3: Only on Mirchi, this is Sam Hot Machi.
4: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் CT, MRI, Stroke Unit, Robotic Surgery, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கீழ்பாக்.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISE இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
8: எதை?
7: 90s golden songs அத.
8: நீயே மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம Gaana appல best of 90s playlist இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான melodies, என்ன மாதிரியான feelings பா.
9: நீங்களும் Gaana 1 rupee trial pack இப்பவே subscribe பண்ணுங்க.
10: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
11: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
10: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
12: திஸ் இஸ் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944549444.
13: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMB இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
14: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
15: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: புக்ஸ் காப்பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 1341, சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
3: அண்ணா, டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்.
4: சார், அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
3: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டையா?
4: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
3: ஹாலிடேக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ட்ரெண்ட்ஸ்ல 1499 மேல ஷாப்பிங் பண்ணி உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் புடிங்க. ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன், ட்ரெண்ட்ஸ்.
2: Shape your future at Punjab Associations, Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
5: ஹலோ டார்லிங், நைட் டின்னர் ரெடியா?
6: ஏங்க, உங்களுக்காக மயனீஸ் போட்டு உப்புமா செஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
7: உப்புமா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஃப்ரீயா விடுமாச்சே. வித் மிர்ச்சி ஜோ, only on 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சே.
8: This song

0: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
1: கண்ணுக்கு மை அழகு,
0: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
1: அடியே அழகே, அழகே அடியே,
0: பழைய மெமரிஸ் தோன்றும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
2: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து, மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, only on 98.3 மிர்ச்சி. This summer, hot mirchi.
3: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
5: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வரமாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
6: உன் பையனுக்கா?
5: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
6: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
5: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
6: அப்படியா, நல்ல விஷயம்டா.
5: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம்.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
10: எஸ் மேடம், சொல்லுங்க.
9: எங்க பிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல, இமிடியட்டா மாத்தணும்.
10: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
9: அப்போ பழைய ஏசி?
10: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசிய ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரும். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
9: ஈஸியா ஏசிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க.
11: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
9: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
12: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
13: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
12: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
13: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
12: கோல்வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
14: புக்ஸ்கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431, சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
15: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
16: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
17: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
18: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
19: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
18: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
19: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
2: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
15: ஓகே, சோ ரெடி ஃபார் தி இன்டர்வியூ?
0: எஸ் சார்.
15: சோ வேர் டு யூ see yourself in next 5 years?
2: Sleeping peacefully in a room with an Onida AC.
15: What? Let's discuss your salary. So how much are you expecting?
2: Sir, 1 rupee.
15: 1 rupee? What do you even get for 1 rupee?
2: Peaceful sleep.
10: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
20: பேசுறேன். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது பிரியாவோட மச்சி, நம்ம ஜோ கூட மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: சந்துருக்குனா கொடுக்க போற பாடல்களை கேட்டு கரெக்டா படம் பெற சொல்லிடுவாரா? உங்களுக்கு ஒரு சில பாடல்களுடைய பெயரை சொல்லி நீங்க அந்த படத்தினுடைய பெயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கேம தான் இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
1: கண்டுபுடி கண்டுபுடிடா கண்ணாலா பதில் என்ன கண்டுபுடிடா.
0: குட் ஈவினிங் சந்துரு, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பர் டூப்பரா இருக்கேன் சந்துரு. சோ உங்களுக்கு ஒரு சில பாடல்களுடைய டைட்டில் சொல்றேன், அது கேட்டது என்ன படம்ன்றத கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க.
2: ஓகே சார்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் பாட்டு அன்பில் அன்பில் அவன் என்ன பாட்டம் அது? வெயில் தான் காயுதுன்றீங்களா?
2: இல்ல சார், ஹரிஹரன் பாட்டு மட்டும் ஞாபகம் இருக்கு, படம் பேர் ஞாபகம்.
0: என்ன நீங்க ஏ ரஹ்மான் பாட்டை மிஸ் பண்றீங்க? நீங்க போங்க, இந்திரா என்பதுதான் கரெக்டான பதில். பட் நல்ல ஒரு ட்ரை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் காலிங்.
2: தேங்க்யூ சார்.
0: சூப்பரா வளடிட்டாப்ல. அவருக்கான கைத்தட்டல்களோட நீங்களுமே இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 9176983983 91 76 98 3 98 3 நம்பர் வெயிட்டிங், கால் பண்ணிருங்க. ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம் ஹாட் மச்சே.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிறவங்க ஈவினிங் நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணுமண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்கள விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
3: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
2: பிளாட்டினம் மயூரா ஜேயோ ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: தங்க மயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
4: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7,000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3,500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
5: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
6: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
7: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
8: உன் பையனுக்கா?
7: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
8: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
7: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ₹1,499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
8: அப்படியா? நல்ல விஷயம்டா.
7: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999-444-5944 கால் பண்ணலாம்.
9: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-425-0426 தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 20 ரூபாய்.
1: ஷேப் யூர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ் சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது.
5: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா.
6: என்ன ப்ரோ, புது ட்ரிப்பா?
7: இல்ல ப்ரோ, ட்ரெண்ட் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போறோம். அங்க வெறும் 1499க்கு ஷாப்பிங் பண்ணா உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சமல்ல,
8: லெட்ஸ் கோ
9: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
10: ஹே, என்ன சவுண்ட் இது?
11: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
10: என்ன இடம்?
11: சர்ப்ரைஸ்.
12: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
10: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
12: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
4: ஏங்க, இந்த
13: என்ன
4: பேசுவேன் தெரியுமா?

0: குதிரையிலிருந்து வள்ளி எப்படி இந்த கேம்ல விளையாடுறாங்கன்னு பாத்துடலாம் வாங்க.
1: ஃப்ரீயா வுடு, ஃப்ரீயா வுடு, ஃப்ரீயா வுடு மாமே.
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயா வுடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாட்டினுடைய பேரை சொல்லி படத்தினுடைய பேரை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
2: கண்டுபுடி கண்டுபுடிடா கண்ணாலா பதில் என்ன கண்டுபுடிடா.
0: இப்போ மதுரையில இருந்து இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வள்ளி வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சென்னையிலேயே போட்டு வெயில் இப்படி பொழுகுதே, மதுரையில எப்படி இருக்குது வெயில்?
3: மதுரை
0: உங்களுக்கான முதல் பாட்டு நான் நீ நாம் அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, என்ன படம்?
3: நீங்க
0: உங்களுக்கான கடைசி பாட்டு மலர்களே மலர்களே, இது என்ன படம்?
3: அர்ஜுன் படம், அர்ஜுன் ரஞ்சிதா படம்.
0: ஆனா இந்த வாட்டி நீங்க அர்ஜுன் ரஞ்சிதான் சொன்னதே தப்பு.
3: இது என்ன கனவா?
0: பிரபுதேவா ஓரத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு, இது லவ் பேர்ட்ஸுங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல டிஃபரெண்டான ஒரு ட்ரை கொடுத்திருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் வள்ளி ஃபார் காலிங்.
3: தேங்க்யூ.
0: ஜாலி பண்ணிட்டாங்கப்பா வள்ளி. இதே மாதிரி நீங்களுமே படத்தினுடைய பேரை தவிர்த்து எல்லாத்தையும் சொல்லுவீங்கனாலும் கால் பண்ணுங்க. 9176983983 91 76 98 3 98 3 நம்பர் வெயிட்டிங். ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம் ஹாட் மச்சே.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: ஃப்ரீ ஆவுடு வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி ஆன் 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. மிர்ச்சி ரீவைண்ட்ராகம் 90's not out.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: ஓகே, நெக்ஸ்ட் ரேகா அருண் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. இவங்க எந்த அளவுக்கு எனக்கு டஃப் கொடுக்கறாங்கன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: ஃப்ரீயாவோடு மாமே
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயாவோடு ஷோ தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி, ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு பாட்டினுடைய பேரை சொல்லி அது என்ன படம்னு மூட்டிஞ்சா கண்டுபிடிங்க அப்படின்ற கேம் தான் இன்னைக்கு விளாண்டுகிட்டு இருக்கோம். கண்டுபிடி கேமா.
2: கண்டுபுடி கண்டுபுடிடா, கண்ணாலா பதில் என்ன கண்டுபுடிடா.
0: இந்த கேம்ல மோடிஞ்சா என்ன ஜெயிச்சு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அருண் ஜாயின் பண்றாங்க. குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க ரேகா?
3: ஃபைன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா, சந்தோஷமா இருக்கிறேன். ஆரம்பிச்சிருவோமா கேம?
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: உங்களுக்கான முதல் பாட்டு ஏத்தியா தீயா தீ. இது என்ன படத்துல உள்ள பாட்டு?
3: வாரணமாயிரம்.
0: பா, பாட்டு பாடிய கண்டுபிடிச்சாங்கப்பா. உங்களுக்கான அடுத்த பாட்டு மறுவார்த்தை. எந்த படத்துல உள்ள பாட்டு? குரூப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா?
3: என்னை
0: நோக்கி பாயும் தோட்டா. உங்களுக்கான லாஸ்ட் இது மேகம் கருக்காதா பின்னி. திருச்சிற்றம்பலம் என்பது கரெக்டான விடை. எப்படிங்க மூணு பாட்டுமே கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? பக்கத்துல யார் இருக்கா சொல்லுங்க, சொல்லி கொடுத்தது?
3: யாருமே இல்ல, நானே பாட்டு பாடி சொன்னேன்.
0: நீங்களே பாட்டு பாடி சொன்னீங்களா? சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா விளையாடிங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்.
3: தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் ஜோ.
0: இதே மாதிரி நீங்களுமே இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 9176983983 91 76 98 3 98 3 நம்பர் காத்துக்கிட்டு இருக்கு. கால் பண்ணிருங்க, வெள்ளை யாடி பாத்துருவோம். ஸ்டே டியூன் 98.3 மெர்ச்சி. இது சம ஹாட் மச்சாய்.
4: ஃப்ரீயா விடு ப்ரோ.
0: பால் டப்பா முதல் பச்சை குழந்தை வரை கேட்கக்கூடிய ஒரே ஷோ ஃப்ரீயா விடு. நீங்க கேளுங்க, ஸ்டே டியூன் 98.3 மெர்ச்சி. இது சம ஹாட் மச்சாய்.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
7: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
8: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
7: அதுல என்ன ஸ்பெஷல்?
8: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
7: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
8: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
7: சரி, இப்பவே கிளம்பலாம்.
8: ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
9: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
10: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவேலபிள்.
11: திஸ் இஸ் ஜெரிகர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 9944-5944.
12: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
13: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
14: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
13: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபீ ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: என்றென்றும் உங்கள் சேவையில்
2: ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
4: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
5: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், close to upcoming Butt Road metro station near St. Thomas Mount. Admissions open. Call 720-013-431. Subject to University of Madras affiliation.
6: சில பேர் ட்ரெண்ட் கேத்த மாதிரி தான் போவாங்க.
7: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம்.
6: ஆனா சில பேர் ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
7: ஏய், ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
8: Shop at Trends. Style that wins your vacation.
9: Okay, so ready for the interview?
10: Yes, sir.
9: So, where do you see yourself in next 5 years?
11: Sleeping peacefully in a room with an Onida AC.
9: What? Let's discuss your salary. So how much are you expecting?
11: Sir, 1 rupee.
9: 1 rupee? What do you even get for 1 rupee?
11: Peaceful sleep.
12: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
13: ஹே, என்ன சவுண்ட் இது?
14: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
13: என்ன இடம்?
14: சர்ப்ரைஸ்.
15: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
13: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
15: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
5: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-013-431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
16: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
2: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: அடுத்த காலர் எந்த அளவுக்கு எனக்கு டஃப் கொடுக்க போறாங்க, ஒரு கை பாத்திரலாம். ஒரு பாட்டு பேரை சொல்லி என்ன படம் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ற கேம் விளாண்டுகிட்டு இருக்கோம்.
1: கண்டுபுடி கண்டுபுடிடா கண்ணாலா பதில் என்ன கண்டுபுடிடா.
0: இந்த லிஸ்ட்ல அடுத்ததா நம்ம கூட ஜாயின் பண்றது. எஸ், உங்க பேர் சொல்லுங்க. குட் ஈவினிங்
2: அபிநயா.
0: அபிநயா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் அபிநயா. உங்களுக்கு ஒரு சில பாடல்கள் வச்சிருக்கேன், அது என்ன படம்ன்றத கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே
2: ஓகே.
0: என்னை கொஞ்சம் மாற்றி, இது என்ன படத்துல உள்ள பாட்டு?
2: காக்க
0: காக்க காக்க கனகவேல் காக்க. உங்களுக்கான அடுத்த பாட்டு இருங்க, தேடிக்கிட்டு இருக்கேன். காதலே காதலே
2: காதலே காதலே. அடுத்த லைன்
0: அடுத்த லைன் எனக்கே தெரியாதுங்க. காதலே காதலே மட்டும் தான் சொல்லுவேன், கண்டுபிடிங்க.
2: கேட்ட மாதிரி இருக்கு.
0: நம்ம ரேடியோல பல வாட்டி போட்டிருக்கோம். சங்கர் மகாதேவன் பாடிப்பார், எப்படி வரும் இப்பாப்பா அது மியூசிக்கு. இது வந்து இன்று நேற்று நாளை என்பதுதான் இதற்கான கரெக்டான பதில். உங்களுக்கான கடைசி பாட்டு வந்து ஆறார் இராரோ
2: ராம் ராம்
0: ராம் ராம். எப்ப எப்ப எப்ப எப்ப எப்ப டக்குன்னு வந்துச்சு பாருங்களேன். ஓகே, இப்ப நீங்க வந்து எனக்குமே ஃபேவரட். இப்ப இந்த மூணு பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டை நீங்க எனக்கு பாடி காமிக்க போறீங்க.
2: ஐயோ
0: ஐயோ ஐயோ, எம்மையம்மா எனக்கு நாடு தாங்காது அப்படின்றீங்க என்ன?
2: ஆமாங்க.
0: உங்களுடைய ஃபேவரட் ஆறார் இராரோ ரெண்டு லைன் பாடுங்களேன்.
2: ஆறார் இராரோ நான் இங்க பாட தயை நீ கண்ணுறங்கு என்னோட
0: பேசுவோம்.
3: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பையனும் லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவை இன்னும் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ரிஷபம் நிம்மதி, அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவு இல்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவேன். மிதுனம் யோசனை, லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பியா வாங்கன்னு ரொம்ப யோசிப்பல். கடகம் தாமதம், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பேன். சிம்மம் ஆர்வம், படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பேன். கண்ணி பெருமை, உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவேன். நன்றி வணக்கம்.
4: Only on Mirchi. It is some hot machi. This Mirchi Toss update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
0: மும்பை வாங்கடே ஸ்டேடியத்துல இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு மேட்ச் அப்படின்ற மாதிரி 9th பொசிஷன்லயும் 10th பொசிஷன்லயும் இருக்கக்கூடிய லக்னோவுக்கும் மும்பைக்கும் இன்னைக்கு மேட்ச்ங்க. சோ டாஸ் போடப்பட்டாச்சு, மும்பை டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டே டியூன் 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மச்சாய்.
5: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
6: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
5: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
7: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944549444.
8: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐ ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Voltas store today.
9: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
10: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
11: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது, அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
12: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
13: எஸ் மேடம், சொல்லுங்க.
12: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
13: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
12: அப்போ விலை அதிகமோ?
13: அதுதான் இல்ல. இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ.
12: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
13: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
12: சரியா சொன்னீங்க.
13: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
14: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
12: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
15: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
16: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல்ட் வினர் கடல எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
0: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அஞ்சலி அஞ்சலி
5: கண்மணி அன்போடு காதலன்
4: நெஞ்சி நெஞ்சி
6: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
1: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
2: என்ன
3: ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
2: என்ன இடம்?
3: சர்ப்ரைஸ். Presenting Pragna Edenverse. OMR la irukra 92 acre futuristic green township. 70% open space, walkable distance la Sirisiri Metro, Sipcot IT Park, Township ullaye PSBB school, Apollo clinic, supermarket, gym, 50 plus amenities irukku.
2: Wow, namma dream home inga da.
3: Frequency maaradukulla neengalum Edenverse la book pannunga. Life next level verse maathunga. Call 808-806-8806.
4: Sir, congratulations sir. Ungalku 50,000 lottery adichirukku sir.
5: Aandava.
4: Ayyo sorry sir, wrong number sir.
2: Lottery on life oh free a udumachi with Mirchi Joe only on 98.3 Mirchi. It is sama hatumachi
6: Ghana win most popular song only on Mirchi. It is

0: இந்த பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
3: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு

0: கத்தி படம் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் இவர் செம ஃபேமஸா இருந்திருப்பாரு. இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரீயா விடு சொல்ல ஒரு பாட்டனுடைய பேரை சொல்லி அதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் நம்ம விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
1: கண்டுபுடி கண்டுபுடிடா கண்ணாலா பதில் என்ன கண்டுபுடிடா.
0: இந்த கேம்ல நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 9176983983 அப்படின்ற மிர்ச்சியினுடைய எங்க வாட்ஸ்அப் நம்பர் காத்துக்கிட்டு இருக்கே, அதுலயுமே நீங்க ஹாய்னு பிங் பண்ணலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஜீவா என்கிற ஜீவானந்தம், குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சத்தியமங்கலத்துல எல்லாரும் நலமா இருக்காங்களா? முதல் பாட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஏகே அஜித்குமார் பாட்டு. இது என்ன எரிந்தால் என்பதுதான் கரெக்ட். ஓகே, உங்களுக்கான அடுத்தது வந்து போனி போ, ஈஸியா
2: கேட்டேன்.
0: உங்களுக்கான லாஸ்ட் பாட்டு வந்து பூங்காற்றிலே உன் சுவாசத்தை. என்னங்க நான் முண்டிக்கிறதுக்குள்ள எதுக்கு நீங்க சொல்றீங்க? அவ்வளவு பிடிச்ச பாட்டா உங்களுக்கு? லைட்டர் லைன்
2: பாடுங்களேன்,
0: பேசியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாடினாலும் ஓட மாட்டாங்க, சும்மா பாடுங்க ஜீவா.
2: இல்ல ப்ரோ, உங்க வாய்ஸ் கேட்டா எல்லாம் இருப்பாங்க, எங்க வாய்ஸ் கேட்டா ஓடிடல, ஏறி ஆஃப் பண்ணிட்டே ஓடி போறாங்க.
0: சரி வேணா, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன். பட் நல்லா வேலை நீங்க ஜீவானந்தம், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
2: ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ,
0: சூப்பரா விளையாடிட்டாப்ல. இதே மாதிரி நீங்களுமே டெய்லியுமே நம்ம ஷோல கேம்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு டிஃபரெண்டான கேமு, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கேட்கவும் சரி பேசவும் சரி. 9176983983 நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சுப்பிரான பாடல் வருது, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. ஸ்டே டியூன் 98.3 மாதிரி செய்யுது. இது சம் ஹாட் மச்சே.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாரு.
1: இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 அண்ட் சண்டே ஈவினிங் 5 to 6. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மென்ட்ஸ் உங்களுக்காக.
6: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும். Toll free number 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
8: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
9: Brush எடுத்துட்டியா? தாகலா? அப்புறம் முக்கியமா ரீல்ஸ் எடுக்க நம்ம போன் எடுத்துட்டியா? அப்போ கிளம்பலாம் போலாம்.
1: என்ன ப்ரோ, புது ட்ரிப்பா?
9: இல்ல ப்ரோ, ட்ரெண்ட் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போறோம். அங்க வெறும் 1499க்கு ஷாப்பிங் பண்ணா உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சமல்ல,
10: லெட்ஸ் கோ
11: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ். ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
12: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வரமாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
1: உன் பையனுக்கா?
12: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
1: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
12: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்ட் ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
1: அப்படியா, நல்ல விஷயம்டா.
12: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9944-5944 கால் பண்ணலாம்.
8: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
12: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
0: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
12: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
0: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
12: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: ஆபகே
14: சாத் In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
15: We, together for tomorrow.
16: We. 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: சத்தியமா இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இருக்கும். ஆபீஸுக்கு சீக்கிரம் கிளம்பினாலும் லேட்டா தான் வரேன், லேட்டா கிளம்பினாலும் லேட்டா தான் வரேன், புரியவே மாட்டேங்குது எனக்கு.
1: ஃப்ரீயா வோடு, ஃப்ரீயா வோடு, ஃப்ரீயா வோடு மாமே.
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயா வீடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி, ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டிராபிக் உள்ள வண்டி ஓட்டிட்டு வரதுக்குள்ள எவ்வளோ ஸ்லோ ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம சென்னை ரோட்ஸ்ல நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க ஆபீஸ்ல ஒரே ஒரு நபர் மட்டும் எப்பவுமே ஆன் டைமுக்கு வந்துடுறாருங்க. என்னதான் பண்றாருன்னு சொல்லிட்டு போய் கேட்கவே ஆரம்பிச்சிட்டேன். எப்பா நீ பைக்ல வரியா, கார்ல வரியா, எதுலதான் வர, எப்படியா, எந்த ரூட்ல வர, நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துடுறீ எப்ப பார்த்தாலும் அப்படின்னு. அப்பதான் அந்த மனுஷன் சொல்றாப்ல, அவர் வர்றது வந்து இது ORR ரூட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. டிராபிக் உள்ள பூந்து பூந்து சந்து சந்தா வரீங்கன்னு பார்த்தா புது ரூட்டே ஒன்னு சொல்றீங்களே. கேட்டா ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம், அம்பத்தூர்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு முக்கியமான ரோடு தான் இந்த ORR ரூட்டா. இப்போ ஃபாக்ஸ்கான், ஹுண்டாய், சாம்சங்னு கம்பெனிஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த ஏரியாவே இப்ப வேற லெவல்ல டெவலப் ஆயிருக்குதான். இப்ப சென்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் வேற அங்க இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கு, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாப்ல. ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நமக்கு தெரியலன்னா அசிங்கமா போயிரு இல்லையா. அதனாலதான் உங்ககிட்ட அந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க வந்தேன். எனக்கு தெரியல உங்களுக்கு அது என்ன அப்டேட் ஃப்ரம் ORR ரூட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் சொல்லி விடுங்க. இங்க ஆபீஸ்ல மானத்தை காப்பாத்திக்கிறேன். ஆர்ஜே மிர்ச்சி ஜோ இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். இப்போதைக்கு ஸ்டே டியூன்ட் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சாய்.

0: The Samma Hot Machine.
1: Free Avade with Mirchi Joe. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machine. Mirchi Rewind Ragam. 90s not out.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: படிக்கிற வேலையே தாங்க முடியல. இதுல கத்திரி வேல் வேற ஸ்டார்ட் ஆக
1: போதாமிருக்கேன்.
0: அமர்களம் திரைப்படத்திற்காக சித்ராமனுடைய வாய்ஸ்ல பரத்வாஜ் அவர்களுடைய இசையில தான் பாடல் கேட்டு முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. 8:06 PM தாண்டி கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ காலையில மட்டும் இல்லைங்க, சாயங்காலம் கூட அனலா இருக்குது. அந்த அளவுக்கு கீட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இந்த வருஷம். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு என்ன மே 4ஆம் தேதியா, இன்னைக்கு ஆரம்பிச்சு கத்திரி வெயில் கண்ணாப்பினான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. மே 28ஆம் தேதி வரைக்கும் இந்த கத்திரி வெயில் காலம் வந்து இருக்கும். ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த கத்திரி வெயில் காலத்துல இந்த கோடை வெப்பச்சலன மழைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மழை வந்து இருக்கிறதுனால இந்த வெயில் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன வருஷமே நம்ம இதை விட்னஸ் பண்ணியிருப்போம். காலையில் பார்த்தா அவ்வளோ வெயில் அடிக்கும், சம்மந்தமே இல்லாமல் சென்னைக்கே மூட் ஸ்விங்ஸ் வந்த மாதிரி சாயங்காலம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி மழை இந்த வாட்டியுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுனால இந்த வெப்பச்சலன மழைக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்களில் ஆல்ரெடி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ கடலோர மாவட்டங்களிலும் மழை பெய்ய போகுது அப்படின்ற மாதிரி காது குளிர ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. அது அப்படியே நடந்து ஊரே குளிர்ந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த ஹீட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது டிப்ஸு ட்ரிக்ஸ் வச்சிருக்கிறீங்கன்னா ஒழிச்சு அதை என்கிட்ட சொல்லுங்கள். ஊருக்கே நான் அதை ரிவீல் பண்ணிடுறேன். 9176983983 91 76 98 3 98 3 நம்பரில் நீங்கள் சொல்லலாம். இப்போதைக்கு பேக் டு பேக் பாடல்கள் கம்மி கேட்டு முடிச்சுட்டு வாங்க. ஸ்டே டியூன் 98.3 இது சமாட்டம் வச்சே.
2: குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபோக் மார்லி அந்தோனிதாசன் பேசுறேன். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஃப்ரீயா விடு மச்சி, நம்ம ஜோ கூட மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.
3: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
4: எனக்கு இந்த ட்ரிப்ஸ் ஹாலிடேஸ் லாங் டிரைவ்ஸ் தான் உயிர்.
3: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
4: கிரேசி ட்ரிப்பா, வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
5: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
9: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
8: அதுல என்ன ஸ்பெஷல்?
9: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
8: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
9: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
8: சரி, இப்பவே கிளம்பலாம்.
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
10: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-013-431.
11: Ravi, உனக்கு தெரியுமா, இப்போ உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
12: அப்படியா?
11: Galaxy Marvel வந்தாச்சு.
13: Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
14: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
15: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
16: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.
17: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
18: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
19: திஸ் இஸ் ஜெரிகர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944-5944.
20: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
21: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU Small Finance Bank சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
1: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூலியா. ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
12: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
22: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட்.
0: லக்னோ டீம் வந்து 100 ரன் அடிச்சிட்டாங்க. எத்தனை ஓவர் போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 6.5 ஓவர்ஸ் ஓட முடிவில் இந்த ஸ்கோர். ஒரே ஒரு விக்கெட் தான் லூஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 300 எல்லாம் காமிக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மேட்ச்.
23: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச். கீப் யுவர் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
24: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
25: We, together for tomorrow.
26: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
27: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: பாதி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏய் இது அவரா இருக்குமோ அப்படின்ற கேள்வியே உங்களுக்கு வரும்னா
1: பாத்துக்கோங்களேன்.
2: என்ன ராஜா சொல்ற,
3: ரொம்ப ஆசைப்படாதீங்க.
0: விக்னேஷ் ராஜா அவர்களுடைய இயக்கத்துல நம்மளுடைய மமிதா பைஜு, தனுஷ் அவர்கள் இவங்கெல்லாம் நடிச்ச ஒரு திரைப்படம் அப்படின்னா திரைப்படத்தை சொல்லலாம். இந்த திரைப்படத்துல ஒரு வயதான முதியவர் கேரக்டர்ல ஒரு நடிகர் வந்து நடிச்சிருப்பாப்ல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுக்கே அவர் தான் காரணமாகவும் இருப்பாப்ல. யாரு அவர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தியேட்டர்ல நான் படம் பாக்குறப்பவே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, ஏய் எம்எஸ் பாஸ்கர் சாரா அது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆனாங்க. எஸ் அது எம்எஸ் பாஸ்கர் சார் தான். ஸோ அவர்கிட்ட அதை பத்தி கேட்கறப்போ, என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் என்ன சொல்லுவாரோ அது அப்படியே நான் செய்வேன், நல்ல கதைக்காக எதை வேணாலும் செய்யலாம். அப்படிதான் கரப்படத்துல அந்த வயதான அந்த முதியோர் தோற்றத்துல நான் நடிச்சிருந்தேன், என்னோட குரலையும் லைட்டா மாத்திக்கிட்டேன். நான் யார் அப்படின்றத ரசிகர்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த கதாபாத்திரத்தை ரசிச்சாலே போதும் அப்படின்ட்டு, தனக்கு ஐடென்டிட்டி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அங்க ஒரு கேரக்டர் வாழ்ந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்து நடிக்கிறார் அப்படின்னா, அதற்காகவே ஒரு பாராட்டுகள் கொடுக்கணும்பா. இப்பதான் நேஷனல் அவார்டும் வாங்கியிருந்தாரு பார்க்கிங் திரைப்படத்திற்காக. இன்னும் நிறைய அவார்ட்ஸ் அவரை தேடி வரணும். அவருடைய லெகசிக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஃபேவரட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்எஸ் பாஸ்கர் சார் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே எனக்கு தெரியப்படுத்துங்க. 9176983983 வாட்ஸ்அப் நம்பர் காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் டு 98.3. இது சம் ஹாட் மச்சாய்.
4: அனைவருக்கும் வணக்கம். துல்டாம் அடிக்ஷன். வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பன்னு பார்த்தா, நீ ரீல்ஸுக்கு நடுவுல தான் அப்பப்போ வேலையே பாப்பேன். விருட்சி கோரிக்கை. இன்ஸ்டால ஜில்லோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங், when shall we meet னு மெசேஜ் போடுவாங்க. தனுசு அதிர்ச்சி. உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குன்னா அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்பேன். மகரம் கௌரவம். பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி. பிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம். உன் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ உன் லேண்ட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி வணக்கம்.
5: Only on Mirchi. இது சம ஹாட் மச்சி.
6: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
7: டேய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
8: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 9944459444.
9: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.
10: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
11: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
12: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: சரி சரி.
14: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
15: எதை?
14: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
15: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
14: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
13: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: King of powerful cooling.
1: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72001-3431.
2: ஹலோ டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
3: எஸ் மேடம், சொல்லுங்க.
2: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
3: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 ஃபீட் ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
2: எங்களுக்கு 6 ஏசி வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு 110 ஏசி டோட்டலி ஃப்ரீ.
2: வாவ், சூப்பர்.
3: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
3: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
4: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
2: We have no branches.
3: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதி உண்டு.
5: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட். This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
6: In association with Dawa India. Delivering medicines faster than delivering balls in an innings.
7: We, together for tomorrow.
8: ஏங்க, இந்த ஷோல நான் என்ன பேசுவேன் தெரியுமா?
9: இந்த ஈவினிங் மேட்டர்
8: ஷோ பண்ற எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்?
10: இவன் சரியான பைசா இல்ல, சரியாகாத பைசா.
8: அவர் விடுங்க, நீங்க கேளுங்க. பிரியாவிடே ஸ்டேட்மெண்ட் மிர்ச்சை. இது இது இது சம் ஹாட் மச்சாய்
11: மஞ்ச பலூன்.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan poradhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-aana genuine-aana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me, Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu Sama Hot Mirchi.
5: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
6: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
5: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்டிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
7: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் and Adambakkam. For immediate appointments, call 9944-5944.

0: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
1: தாருங்கள்.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
3: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
4: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
5: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
6: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
5: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
6: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
7: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
8: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ருபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ருபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
9: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
10: ஏய், என்ன சவுண்ட் இது?
11: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
10: என்ன இடம்?
11: சர்ப்ரைஸ்.
12: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
10: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
12: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
13: மிர்ச்சி ஸ்கோர் அப்டேட். 10.1 ஓவர்ஸ் ஓட முடியல. லக்னோ டீமுடைய ஸ்கோர் 146 ரன்ஸுக்கு, 3 விக்கெட்ஸ் லாஸே. மார்க்ரம் 6 ரன்ஸ்ல இருக்கிறாப்ல, ரிஷபன் 14 ரன்ஸ்ல இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்ட்ரைக்ல இருக்கிறாங்க. ஸ்டேட் 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மேட்ச்.
14: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச், கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
15: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
16: We, together for tomorrow.
17: ஃப்ரீயா விடு ப்ரோ.
18: பால் டப்பா முதல் பச்சை குழந்தை வரை கேட்கக்கூடிய ஒரே ஷோ ஃப்ரீயா விடு. நீங்க கேளுங்க. ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம்ம ஹாட் மச்சாய்.

0: ஹாஸ்டல்ல பிஜில எல்லாம் திடீர்னு ரெண்ட் ஏத்துறாங்கன்னு கோவப்படாதீங்க, அதுக்கு
1: பின்னாடி
0: தான் காரணம். ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜில்லா திரைப்படத்திற்காக சூப்பரான பாட்டு டி இவான் அவர்களுடைய மியூசிக்ல தளபதி விஜயனுடைய வாய்ஸ்ல கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. 8:38 PM நோக்கி கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம சென்னையில தங்கும் விடுதிகள் இருக்கு பாத்தீங்களா, பிஜி ஹாஸ்டல்ஸ் எல்லாம். அங்க வந்து இந்த விடுதி கட்டணத்தை வந்து 10% வந்து உயர்த்துறாங்களாம். இப்ப வந்து 10,000 அப்படின்னு சொன்னா அது 11,000 மாறப்போகுது. காரணம் இந்த வணிக எரிவாயு அப்படின்னு சொல்றோம்ல, இந்த கமர்ஷியல் சிலிண்டர், அதனுடைய விலை உயர்வால இந்த கட்டணம் வந்து உயர்த்தப்படுகிறது. சோ அறைகளுடைய வாடகை வந்து 1,000 வரை அதிகரிக்குதாமா. May 5 அதாவது நாளை அமலுக்கு வரும்

0: டிக்கெட் புக் பண்ணனும், படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான், என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ, சாட்டர்டே மார்னிங் 11 to 12 அண்ட் சண்டே ஈவினிங் 5 to 6. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வரமாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
1: உன் பையனுக்கா?
5: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
1: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
5: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
1: அப்படியா?

0: நல்ல விஷயம்டா.
1: ஆமா, ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம்.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
3: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
4: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
5: எதை?
4: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
5: நீ ஏன் மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
4: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
1: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
9: Shape your future at Punjab Associations, Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
10: Anna, tour poga edavadhu nalla spot solungala.
11: Sir, appadiye munnadi left edunga, anga dhaan irukku Trends.
10: Yo, na holiday ku poga edam ketaya?
11: Oh, appadiya? Appo appadiye munnadi poi left edunga, anga dhaan irukku Trends.
10: Holiday ku munnadi holiday ku ready aagunga. Trends la 1499 ku mela shopping panni unga dream holiday win panna oru super chance pudinga. Style that wins your vacation. Trends.
9: Shape your future at Punjab Associations, Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
12: Mirchi Score Update.
13: 13 ஓவர்ஸ் ஓட முடிவில் லக்னோ டீம் உடைய ஸ்கோர் 164 ரன்ஸுக்கு 5 விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி லூஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி போச்சு அப்படின்னு சொன்னா 200 தொடரதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்குது. பொறுத்திருந்து பாக்கலாம். ஸ்டே டியூன் 98.3 மேட்ச். இது சம் ஹாட் மேட்ச்.
14: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச், கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
15: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
16: We together for tomorrow.
17: Sir, congratulations sir. உங்களுக்கு 50,000 லாட்டரி அடிச்சிருக்கு சார்.
18: ஆண்டவா.
17: ஐயோ சாரி சார், ராங் நம்பர் சார்.
18: ஆண்டவா.
15: லாட்டரியோ லைஃபோ ஃப்ரீயா விடுமாச்சி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட்.

0: இத்துடன் இன்றைக்கான ஃப்ரீயாவோடு ஷோ இனிதே நிறைவு
1: பெறுகிறது.
0: அவர்கள் இந்த பதில கரெக்டா சொன்ன அனைவருக்குமே இந்த பாராட்டுக்களை அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் இதே மாதிரி 5 மணிக்கு டான் டக்குனு டக்கர்ல பல விஷயங்களோட உங்களும் சந்திக்கிறேன். என்ன பத்தி, இந்த ஷோவை பத்தி ஏதாச்சும் கருத்துக்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா RJ மிர்ச்சி ஜோனி இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன், அங்க நீங்க தெரியப்படுத்தலாம். இல்லைனா 9176983983 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியா கொரட்டை விட்டுட்டு தூங்குங்க, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பை, டேக் கேர், ஸ்டே டியூன்ட் 98. Good night.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: Mirchi Night Drive with Mirchi Jitu. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
2: என்ன பாஸ், இன்னைக்கு உங்களை கையிலே பிடிக்க முடியல போலயே. ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல.
1: Night Drive with Mirchi Jitu.
2: Good evening. Good evening, good evening. மிர்ச்சில நைட் டிரைவ் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் மிர்ச்சி ஜித்து, உங்க கூட பேச வந்தாச்சு. நான் பாஸ் காலையில இருந்து டிவி, போனு, யூடியூப், நியூஸ விட்டு நவரவே இல்ல போலயே. மத்த நாள்லாம் நியூஸ் பாருங்க அப்படின்னா, ஐயா இதெல்லாம் யாருப்பா பாப்பா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த தமிழ்நாடு விடுங்க, பக்கத்து ஸ்டேட் எல்லாம் கூட வந்துட்டு நியூஸ்ல தான், அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்ற அந்த ஒரு விவரத்தை தெரியறதுக்கான ஒரு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அப்படின்றது எனக்கு புரியுது. ஸோ இன்னைக்கு நாள்ல இந்த வின்னிங் லூசிங் இதெல்லாமே தாண்டி, இன்னைக்கு நாள்ல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒன்னு நம்பினீங்க இல்ல நீங்க வந்துட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா, எதிர்க்க நிற்கிறது யாராக இருந்தாலும், எதிர்க்க எத்தனை பேர் நின்று நீங்கள் வந்துட்டு ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொன்னாலும், நீங்கள் நம்புற ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம லைஃப்லையுமே வந்துட்டு நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்க போது, இது பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வியை தாண்டி நம்ம மேலேயே நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம தோற்று தான் போவோம். அதை தாண்டி உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோ, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களோட வெற்றியுமே உறுதியான ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்றதுல இன்னைக்கு நாள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் இதுதான். ஸோ கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடக்குது, ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அண்ட் இன்னைக்கு உங்களோட டே எப்படி போயிட்டுருக்கு, ஆல் ஓகே தானே, ஹாப்பியாக இருக்கீங்களா, என்ன கதை ஏது கதை அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு ஷோவில் வந்து பேச ஆரம்பிப்போம். ஓகே, நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது நைட் டிரைவ் வித் மீ ஜித்து, ஒன்லி ஆன் மிர்ச்சி, தி செம ஹாட் மச்சி.
1: மிர்ச்சி ரிவைண்ட் ராகம், 90s நாட் அவுட்.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: the radio.
1: 98.3
2: உங்கள் சேவையில்
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கௌண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
5: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
6: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
5: அதுல என்ன ஸ்பெஷல்?
6: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
5: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா,
6: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
5: சரி, இப்பவே கிளம்பலாம்.
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்.
7: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட்.
8: 98.3 மிர்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அஜித் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு லக்னோ வர்சஸ் மும்பைக்கான மேட்ச். லக்னோ தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 16 ஓவர் முடிவுல லக்னோ வந்து பாத்தீங்கன்னா 192 எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் 5 விக்கெட் போயிருக்குங்க. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.
9: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச், கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: We, together for tomorrow.
12: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
13: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Mirchi.

0: நான் ஒரு லிரிக்ஸ் படிச்சு காமிக்கிறேன், முடிஞ்சா அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா?
1: Night Drive with Mirchi Jito.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு சாங்கோட லிரிக்ஸை நான் படிச்சு காமிப்பேன், அதை கேட்ட உடனே அது என்ன பாட்டு அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா, கெஸ் பண்ண முடியுதா அப்படின்றதா நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அண்ட் முக்கியமாக இன்னைக்கு இந்த பாட்டு அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் ஆப்டான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, அத்தனையும் போனாலும் எம்டியாக தான் நின்னாலும் பதறாம இருந்தா அட பீஸ்ட்டு நீ தாண்டா, இந்த லிரிக்ஸ் வந்துட்டு வரக்கூடிய பாடல் இது. அத்தனையும் போனாலும் எம்டியா தான் நின்னாலும் பதறாம இருந்தா அட பீஸ்ட் நீதாண்டா. சோ இந்த வரிகள் வரக்கூடிய அந்த பாடல் எது அப்படின்றத சத்தியமா கண்டுபிடிச்சிங்க தானே? அப்புறமா ஏன் இன்னும் அனுப்பாம இருக்கீங்க? 91 76 98 3 98 3 திரும்ப சொல்றேன், 91 76 98 3 98 3 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில நான் இருப்பேன், அங்கேயுமே வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது நைட் டிரைவ் வித் மீ ஜித்து உள்ளான் மிர்ச்சி தி சேம ஹாட் மச்சாய்.
2: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பையனும் லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவை இன்னும் 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ரிஷபம் நிம்மதி, அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவு இல்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவேன். மிதுனம் யோசனை, லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பியா வாங்கன்னு ரொம்ப யோசிப்பாங்க. கடகம் தாமதம், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பேன். சிம்மம் ஆர்வம், படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பேன். கண்ணி பெருமை, உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவேன். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, இது சம ஹாட் மச்சி.
0: Mirchi, score update. 98.3 Mirchi கேட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் புலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், லக்னோ வர்சஸ் மும்பைக்கான மேட்ச். லக்னோ வந்து பாத்தீங்கன்னா 17 overலயே வந்துட்டு 206 ரன் எடுத்திருக்காங்க, 5-5 விக்கெட் தான் இது வரைக்கும் போயிருக்கு. தொடர்ந்து கேளுங்க Mirchi தி சேம ஹாட் மச்சாய்.
3: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch, keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
4: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
5: We, together for tomorrow.
6: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
5: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
8: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
9: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது திறமையை காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
11: 100 ஆண்டுகள் 100 நாட்கள் செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
12: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 days ஆஃபர்.
11: தங்கம் வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் பொழுது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
12: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
11: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
13: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value added programs at co-education campus subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72000-13431.
14: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
15: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
16: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
17: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
16: சரி சரி.
18: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
19: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா, ரொட்டி நகர்.
13: புக்ஸ் கா பர்பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 72000-13431. Subject to University of Madras affiliation.
1: Mirchi, score update.
0: 98.3 மிர்ச்சி கேட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு லக்னோ வர்சஸ் மும்பைக்கான மேட்ச். எனக்கு தெரிஞ்சு இதை மும்பை ஈஸியா வின் பண்ணிடுவாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா லக்னோ ஆடுறத பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன்ப்பா. சோ நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க, இன்னைக்கு யார் ஜெயப்பா, லக்னோவா மும்பையா? இன்ஸ்டாகிராமத்துல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில நான் இருப்பேன். அங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் ஹாட் மிர்ச்சி.
3: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச். கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
4: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
20: We together for tomorrow.
21: Mirchi Nadzai with Mirchi Jitu, only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: கலை மாமணி.
1: ஏம்பா, நான் ஜஸ்ட் லிரிக்ஸ் தான்ப்பா
2: சொன்னேன். நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
1: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு லிரிக்ஸ் ஒன்று படிச்சு காமிச்சிருந்தேன். அதை வந்துட்டு என்ன பாட்டு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா? முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இன்னொரு தடவை சொல்றேன், அத்தனையும் போனாலும் எம்டியா தான் நின்னாலும் பதறாம இருந்தா அட பீஸ்ட் நீ தாண்டா. இந்த வரிகள் வரக்கூடிய பாடல் எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு லிரிக்ஸுக்காக அப்படின்னு தான் கேட்டேன். நீங்க தான் என்ன தப்பா நினைச்சிட்டீங்க போல. ஸோ கரெக்டான பாட்டு என்ன அப்படின்னா, பீஸ்ட் படம் பார்த்துருக்கீங்களா? இன்னொரு அருமையான பாடல். நான் இந்த பாட்டை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கேன். அதாவது எப்பெல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஜாலியான ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுதோ அப்பெல்லாம் கேட்க வேண்டிய பாட்டு ஜாலியோ ஜிம்கானா. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் பேச போறோம். அது என்ன ஏது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்து சொல்றேன். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது நைட் டிரைவ் வித் மீ ஜித்து. முடிச்சது சேம ஹாட்டு மச்சே.

0: 98.3 Mirchi. It's summer hot to Machi.
1: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
2: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISE இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
5: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC apply. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
6: Shape your future at Punjab Association. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value

0: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
1: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
2: சில பேரு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
3: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம்.
2: ஆனா சில பேரு ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
3: ஏய், ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
4: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
3: ஏய், என்ன சவுண்ட் இது?
5: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
3: என்ன இடம்?
5: சர்ப்ரைஸ்.
6: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
3: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
6: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
7: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
8: இது செம ஹாட் மச்சி.

0: இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் போது அப்படியே எனக்குள்ள புல்ல அரிச்சிருச்சு தெரியுமா.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். எஸ், இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போது அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட், ஒரு அட்ரலின் ரஷ்ன்றது ஒன்று இருக்கும் இல்லையா. அதாவது என்னடா இப்படி நடக்குது, சூப்பரா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரே ஒன்று ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி உங்களையே மெய் சிலிர்க்க வச்ச, இல்லை உங்களையே வந்துட்டு புல்லரிக்க வச்ச ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னு தான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், என்ன மூமெண்ட் எதை பற்றி கேட்குறேன் அப்படின்னும் போது, நம்ம வாழ்க்கையில் நடந்த ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு தடவை வந்து அவன் சொந்தமாக ஒரு படம் ஒன்று எடுத்து அந்த படத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் ஸ்க்ரீனிங் பண்ணுறான், ரிட்டன் அண்ட் டேரக்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட பேர் அங்கே டைட்டில் கார்டில் போட போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்ம கூஸ் பம்ப்ஸ் அடிச்சு. ஏ, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி அது சொல்லப்போது நமக்கு அந்த ஒரு உரிமை, அந்த ஒரு புல்லரிக்கிற அந்த ஒரு ஃபீல் இப்போ கூட எனக்கு ஆகுது. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்த மூமெண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலில் வந்து வந்திருக்கு அப்படின்றதான் நான் கேட்க போகிறேன். கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி தான், பட் யோசிச்சா ரொம்ப அழகான ஒரு மெமரி உங்கள் மைண்டில் எட்டி பார்க்கும். அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. 91 76 98 3 98 3 திரும்ப சொல்கிறேன், 9176983983 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் நான் இருப்பேன், அந்த நம்பருக்குமே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், அந்த ஐடிக்குமே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். சாரி. ஸோ இதான் பண்ணுங்க, மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் எம் ஹாட் மிச்சை.

0: ராமோ, நான் 20 என்றதுக்குள்ள அந்த வைரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டுடுவேன்.
1: அதே ஆகலிங்கம், என் தாய் மீது சத்தியமா சொல்றேன், அதுக்கமா 10 வரைக்கும் தானே என்ன வாங்க, இது என்ன புதுசா 20 வரைக்கும்.
2: வாழ்க்கையில
3: 20 நாளும் 20 நிமிஷமும் ஏன் 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
4: ஏதே 20
5: மிர்ச்சி கவுண்டவுனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7-9 அண்ட் மண்டே மார்னிங் 7-9 ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
6: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
7: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
6: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
8: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Voltas store today.
9: அஞ்சலி அஞ்சலி
10: அன்பணி அன்போடு காதலே
9: நெஞ்சி நெஞ்சி மரணை பார்த்த பின்
11: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இப்பவே.

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
3: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
4: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
5: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
6: Township உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
7: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
6: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் ஈடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
8: புக்ஸ் கா பர்பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் Mount. Admissions open. Call 72-000-13431. Subject to University of Madras affiliation.
9: 98.3 Mirchi. In the summer hot, Mirchi.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: Mirchi Night Drive with Mirchi Chittu. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. Mirchi Rewind Ragam. 90s Not Out.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: உங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி நடந்திருக்கா வாழ்க்கையில? அட்லீஸ்ட் இந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு தெரியுமா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்க லைஃப்ல எப்பயாவது வந்துட்டு புள்ளரிச்சு போயிட்டு இருக்கீங்களா? எப்பயாவது உங்களுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு லைஃப்ல நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ சாய்குமார் கால் பண்ணியிருக்காரு. வணக்கம் சாய்குமார்.
2: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சாய்குமார், சொல்லுங்க.
2: எனக்கு வந்து நான் வந்து ஒரு 14 வயசு பையனா இருக்கும் போது ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல டிவி ஷோல வந்து பிபி சார மீட்
0: பண்ணிருந்தேன்.
2: ஆமா, அவர் வந்து அவரை பார்த்த அந்த மூமெண்ட் வந்து எனக்கு வந்து அவரை பார்த்ததே ஒரு சந்தோஷம்னா, அவர் வந்து என் கூட பேசினது இன்னொரு பெரிய சந்தோஷம்.
0: என்ன சொன்னாரு?
2: ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஊர் பாஷையில பேசினாரு. என்ன எங்க தம்பி நீ சென்னு கேட்டாரு. சார் இந்த மாதிரி சோன்சோ காலேஜ்ல படிச்சேன்னா, ஆஹா அப்படியா, எப்படி இருக்க, அதுதானா உங்க ஊர் பாஷை அப்படின்னு பேசினாரு. இன்னொரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, அவரு சந்தித்த அந்த நாள் அவரோட பிறந்த நாளா கூட மாறி இருக்கு, பிறந்த நாளா கூட இருந்திருக்கு.
0: ஓகே, அவர் பர்த்டே அன்னைக்கு நீங்க அவரை மீட் பண்ணி பேசிருக்கீங்க.
2: என்ன தவிர யாருமே யாருக்குமே அது ஞாபகம் இல்ல, யாருமே அதை ஞாபகப்படுத்தல. அவரு இன்னும் அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீ எல்லாம் என் பர்த்டே ஞாபகம் வச்சுட்டு வேற எனக்கு சொல்லிருக்க.
0: வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப ஒரு அழகான ஒரு மூமெண்ட் ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சாய்குமார்.
2: தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: பாத்தீங்களா, சொல்ல போதே தலைவனுக்கு ஒரு சந்தோஷம். அதாவது இந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு லைஃப்ல கண்டிப்பா எத்தனையோ மூமெண்ட்ஸ்ல நமக்கு புள்ளரிச்சிருக்கோம், அப்படியே அப்படியே பிரமிச்சு போய் பார்த்திருப்போம். பட் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில இருப்பேன். ஸ்டே டியூன், மிர்ச்சி ஜித்து செம ஹாட். மச்சாய்
3: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
6: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
7: எதை?
6: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
7: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
6: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
8: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
9: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
10: Only on 98.3 Mirchi. It is Sema Hotamachi.

0: அனைவருக்கும் வணக்கம். டுடாம் அடிக்ஷன், வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பேன்னு பார்த்தா நீ ரீல்ஸுக்கு நடுவுல தான் அப்பப்போ வேலையே பார்ப்பேன். வீழ்ச்சி கோரிக்கை, இன்ஸ்டால ஜிலோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங், வென் ஷால் வி மீட்னு மெசேஜ் போடுவேன். தனுசு அதிர்ச்சி, உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குன்னா அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்பேன். மகரம் கௌரவம், பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி, பிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம், உன் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ உன் லேண்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi, it is Summer Hot to Machi.
2: 98.3 Mirchi. It is Summer Hot to Machi.

0: மிர்ச்சி சித்து only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி.
1: அன்னைக்கு அந்த நாள என்னால மறக்கவே முடியாது தெரியுமா?
0: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி சித்து.
1: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? உங்க லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ், இந்த புள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி எதனா உங்க வாழ்க்கையில நடந்திருக்கான்னு கேட்டிருந்தேன். ஸோ தமிழ் அரசுக்கு என்ன இருக்கு சொல்றதுக்கு, சொல்லுங்கம்மா.
2: என்னோட வணக்கம் ஜித்து, எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன், நீங்க சொல்லுங்க.
2: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அண்ட் எனக்கு கூஸ் பம்பான மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் வந்து என்னோட பையன் பிறந்த அன்னைக்குதான்.
1: பெஸ்ட் மூமெண்ட்.
2: ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மூமெண்ட். அந்த அன்னைக்குதான் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்றத தாண்டி ஒரு சின்ன உயிர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு, அது எப்படி ஃபேஸ் பண்ணும், என்னென்ன இருக்கும், நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய கூஸ் பம்ப்ஸ் நினைக்கிறப்பெல்லாம் இப்பவும் எனக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் வருது.
1: இல்ல இப்படி இப்படி ஒரு உயிர் நமக்குள்ள இருந்து வந்திருக்கு அப்படின்றது ஒரு பயங்கர பிரமிப்பான ஒரு விஷயம் தான்.
2: கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் அன்பார்ச்சுனேட்லி டிசைன் ஆச்சு. எனக்கு அந்த குழந்தைய கையில இது பண்றப்ப எனக்கு அந்த பெயின் இங்க போச்சுன்னே
1: தெரியல.
2: உண்மையில எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என் குழந்தைய ஒரு நல்ல சிட்டிசன் ஒரு நல்ல ஹியூமனா வளர்க்கணும், அது ஒரு பெரிய சிட்டிசன்ற ஒரு தாட்டோட அந்த கூஸ் பம்ப்ஸ் என்னால மறக்கவே முடியாது.
1: சூப்பர்மா, ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன அந்த ஒரு மூமெண்ட் வந்து பல தாய்மார்கள் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மா கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு.
2: Thank you Jitu, thank you so much, take care, bye.
1: Thank you. சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு தருணங்கள் இருக்கும், அதை அவங்களால மறக்கவே முடியாது. ஒரு மாதிரி புள்ளரிச்சு போய் நிப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி உங்க வாழ்க்கையில நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. 91 76 98 3 98 3 9176 983 983, அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடிக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசாலா கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரிஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரிபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
6: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: எனக்கு என் லைஃப்ல ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்கு, அந்த ஒரு மூமெண்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கவா.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பயங்கரமான அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு தருணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதாவது நமக்கு புள்ளரிச்சு போய் நிற்போம் இல்லையா, கூஸ்பம்ஸ் வந்து போய் நிற்போம் இல்லையா, அப்படிப்பட்ட மூமெண்ட் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை பற்றி யோசிக்கும் போது எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் இருக்கு. எப்போனா நான் மிர்ச்சியில் ஜாயின் பண்ணி என்னோட ஃபஸ்ட்டு லைவ் ஷோ பண்ண அந்த ஒரு டைம். ஸோ என்னன்னா 11 மணிக்கு என்னோட லைவ் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து 10:55 வரைக்கும் வந்துட்டு நான் என்னோட பாஸ்கிட்ட எப்படி பேசலாமா அப்படி பேசலாமா சொல்கிறேன். கடைசி வரைக்கும் எது ஃபைனல்ஸ் ஆகலை. சரி என்னமோ ஒன்று, நீ உன்னை பற்றி நீ பேச போகிற, இதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஏர் என்ன அனுப்புகிறாங்க. அங்கே போய் உட்காந்துருக்கேன், எனக்கு அப்போ அந்த சிஸ்டம்லாம் ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. என்னை சுற்றி மற்ற நம்ம டிக்யூ, அப்புறம் இந்த பிரீத்தி, அப்புறமா வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க, என்னோடய பாஸ், உள்ளே அந்த ஸ்டூடியோக்குள்ளே ஒரு 7 பேர் நிற்கிறாங்க. சரியா பக்கத்தில் யாராவது இருந்தாலே ஃபஸ்ட்டு ஷோலாம் பேச பயமாக இருக்கும்ல, உள்ள ஒரு 7 பேர் நிற்கிறாங்க. அவங்க இல்லாமல் இன்றைக்கி அந்த ஷோ பண்ணவும் முடியாது, ஏன்னா எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஸோ அன்னைக்கு என் பாஸ் எங்கிட்ட சொன்னது என்னென்னா, நீ ஆரம்பித்து கிளியராக முடிச்சா மட்டும் போதும், நடுவில் பயப்படாத, உளராத, நிறுத்திடாத, நிந்த அப்படின்னு வந்து மானம் போயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் எடுத்து நான் வந்து பேசினேன். அந்த ஃபஸ்ட் டேயோட வீடியோ இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் மிடிச்சு ஜித்து அப்படின்ற பேஜில் இருக்கும். அன்னைக்கு பேசி முடிச்சு அந்த பட்டனை இப்படி அழுத்தினோன்னே, ஆஃப் பண்ணோன்னே, மைக்கை சுற்றி நிற்கிற எல்லாருமே கைத்தட்டினாங்க. எனக்கு அந்த மூமெண்ட் இருக்கு தெரியுமா, அது எனக்கு ரொம்ப பயங்கர கூஸ்பம்ஸா இருந்தது. அதுக்கு அந்த ஷோக்கு எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நான் பண்ண அந்த ஷோக்கு அந்த லிங்க்கு கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஃபீலா இருந்தது. ஸோ இப்போ சொல்ல போது கூட எனக்கு ஒரு மாதிரி புள்ளரிக்கும். ஸோ என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு பயங்கர கூஸ்பம்ஸான மூமெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி, இதை நான் முக்கியமான ஒரு மூமெண்ட்டை நான் சொல்லுவேன். ஸோ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலுமே ஏதாச்சும் ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா, அது என் கூட ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் இருப்பேன், இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க 91 76 98 3 98 3. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது சேம ஹாட்டமச்சாய்.

0: இல்லாத
1: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணுமண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுனு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
2: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
1: சரி, ஷோ பண்ற ஆர்ஜின்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லியா 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு
3: சொல்லுங்க. ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
1: எதை?
3: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
1: நீயே மிஸ் பண்ணனும். அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
3: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
4: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
5: Turn up the radio.
6: 98.3 Mirchi. It is semma hot to my tea.

0: உங்க வாழ்க்கையில நீங்க அப்படியே புள்ளரிச்சு போய் நின்ற மொமெண்ட் எதனா இருக்கா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் அஜித் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடியது இதை பத்தி தான். உங்க லைஃப்ல நீங்க அப்படியே பயங்கர கூஸ்பம்ஸோட ஃபீல் பண்ண மூமெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ தருணோட வாழ்க்கையில அப்படிப்பட்ட மூமெண்ட் நடந்திருக்கா சொல்லுங்க தருண்.
2: நடந்திருக்கா?
0: எப்பமா? நடந்த விஷயத்த பத்தி சொல்றோம்னா அடுத்து இன்னும் ரெண்டு நாள் ரிசல்ட், ரெண்டு நாள் ரிசல்ட்னு அதுவே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ எனக்குமே வந்து டென்த் ரிசல்ட் வரப்போ ஒரு மாதிரி பயங்கரமா தான் இருந்தது. மிட் நைட்ல வந்தது. ஓகேவா? ஸோ நான் உங்க ஊர்ல இருக்கோம், எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அப்பதான் வந்து சடனா போன் வருது, ஏ ரிசல்ட் நீ நைட்டு விடுறாங்களா போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. நானும் அரை தூக்கத்துல ஏஞ்சி போய் பார்த்தா 86% எல்லாம் வாங்கிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி அப்படியே எங்க அம்மா பார்த்தாங்க, நீ ஏடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ எஸ், அந்த ஒரு ஃபீல்மே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் தான். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி பயங்கரமான மூமெண்ட்லாம் நடந்திருக்கும்ல வாழ்க்கையில, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில இருப்பேன். ஸ்டேட்டின் மிர்ச்சி செம ஹாட்டு மச்சாய்.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங் நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
3: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299 404040.
4: Mirchi Nadzai with Mirchi Jitu, only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: Mirchi Night Drive with Mirchi Chittu. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. Mirchi Rewind Ragam. 90s Not Out.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: இந்த மாதிரி ஒரு சில தருணங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில திரும்ப கிடைச்சிடாதாப்பா.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். என்ன மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த புல் அரிச்சு போய் நிக்கிறது, அந்த உடம்பு ஃபுல்லா அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸோட அதை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட். நீங்கள் எதனா பண்ண ஒரு செயலுக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் மற்றவங்க பண்ண ஒரு செயலை பார்த்து நீங்கள் அப்படியே கூஸ் பம்ஸ் ஆனதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். பாலா கால் பண்ணியிருக்காரு. வணக்கம் பாலா, சொல்லுங்க.
2: வணக்கம் ஜித்து.
0: சொல்லுங்க பாலா.
2: ஆக்சுவலாக ஒரு எனக்கு சொல்லும் போது எனக்கே இப்போ கூஸ் பம்ஸ் ஆகுது. லேட்டராக ஒரு 10 இயர்ஸ் 9 இயர்ஸ் இருக்கும், அரௌண்ட் ஒரு 8th மாடியில் டம்முன்னு கீழே வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது எப்படி இருக்கும்?
0: இது உண்மையில நடந்ததா இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னீங்களா?
2: அது சீரியஸா நடந்ததாங்க, ஒண்ணுமே இல்லங்க. எனக்கு அது இன்னும் சொல்ல போனா அவ்வளவு ஷாக்கிங். சுத்திரத சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு நடந்தாதான் தெரியுங்கிற மாதிரி பயங்கர குஸ் பம்ப்ஸ் தான்.
0: என்ன புரியல எனக்கு, உண்மையில 8th மாடியில இருந்து நீ கீழே விழுந்தீங்களா?
2: சீரியஸா? அந்த இடத்துல வேற ஒரு ஒரு சின்ன இந்த இது, அது என்ன சொல்லுவாங்க, அந்த மணல் மூட்டை அந்த மாதிரி கொஞ்சம் பில்டிங் கட்டிட்டு இருந்த இதுதான்.
0: ஓகே,
2: அதுல விழுந்து ஒன்னும் அடி இல்ல. அந்த மாதிரி எனக்கு இன்னும் என்னாலே இன்னும் நம்ப முடியாது. ஒரு 9 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அகோ
0: நடந்திருக்கு. அவர் சொல்ற விஷயம் இப்ப கேட்க போது சூப்பர்லாம் பயங்கரமா இருந்ததுல அப்படின்லாம் சொல்றோம். பட் அந்த மூமெண்ட் இமேஜின் பண்ணி பார்க்க போது கொஞ்சம் பக்குன்னு இப்ப எனக்கே ஆச்சு. ஸோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்களே நினைச்சு அப்படியே இன்னும் நடந்துச்சு போ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்த மூமெண்ட் என்ன நடந்ததுன்னா, இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில இருப்பேன். அங்க வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க நைட் டிரைவ் வித் மீ ஜித்து, ஒன்லி ஆன் மிர்ச்சி.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
0: Only on 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பயணம், லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவை இன்னும் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவா. ரிஷபம் நிம்மதி, அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவு இல்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவேன். மிதுனம் யோசனை, லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பியா வாங்கன்னு ரொம்ப யோசிப்பல். கடகம் தாமதம், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பல். சிம்மம் ஆர்வம், படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பல். கண்ணி பெருமை, உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவல். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, இது சம ஹாட் மச்சி. Mirchi, it is Sam Hot Tomato.

0: மிர்ச்சி சித்து only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி.
1: ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியுதா?
0: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி சித்து.
1: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட், அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படியே ஒரு புள்ளரிச்சு போய் இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பேசணும் இல்லையா. அது எதனால அப்படி நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னா, அப்போ வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். அதாவது நமக்குள்ள அந்த சந்தோஷம், டோப்பமைன்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பயங்கரமா செக்ரெட் ஆகி நம்மளை அப்படி சந்தோஷத்தோட உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு, அப்பா நம்மள அதை பண்ணோம், இல்லை நம்ம இந்த மாதிரி ஒன்று விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல. சரி, நீங்க பேசினவங்க கூட ஒரு சில பேர் சொன்னாங்க, என்னோட குழந்தை பிறக்க போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, நான் டென்த்தில் நல்ல மார்க் வாங்க போது எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் வரலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஏதோ ஒன்று பண்ணதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை பொதுமக்களோ நம்மளை பாராட்டினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கைத்தட்டலோ இல்லை அந்த ஒரு பாராட்டோ கண்டிப்பாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு கொடுக்கும். ஆடாடா பா சூப்பர்ல அப்படின்ற மாதிரி. இந்த கூஸ்பம்ப்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் பல தருணங்களை நடந்திருக்கலாம். நீங்க பண்ண ஏதனா ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம், இல்ல உங்களை சுத்தி நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு உங்களுக்கு அப்பா அப்படியே புள்ளரிச்சு போதுரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அப்படின்றதே வந்துட்டு ஒரு சூப்பராக இருக்கும். இது எப்பவுமே நடக்குமான்னு கேட்டா நடக்காது, ஆனா இது நடக்கிற அந்த நேரம் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமோ உள்ளுக்குள்ள ஒரு கிளிகிளிப்பு இருக்குமான்னு கேட்டா இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்ல இப்ப வரைக்கும் பல மெசேஜஸ் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண மூமெண்ட்டே எனக்கு பயங்கர கூஸ்பம்ப்ஸா இருந்தது. அவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களா, நோ சொல்லிடுவாங்களா, அந்த ஒரு பயமே எனக்கு ஒரு மாதிரி ஹையா இருந்தது. ஸோ இந்த மாதிரி பல மூமெண்ட்ஸ் இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணாமல் இருந்தீங்க இல்லை நான் பார்க்காம இருந்தேன்னா கவலைப்படாதீங்க. இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் நான் இருப்பேன், அங்கே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா, நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது மிர்ச்சி, இது செம ஹாட்டு மச்சே.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடினா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடினா பூனு சத்தம் கேக்குது. பாண்டியான பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: இது செம ஹாட் மச்சி.

0: நாங்க பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அங்க தூங்குறீங்களா இல்லையான்னு எப்படி இப்ப கண்டுபிடிக்கிறது? ஒரு ஐடியா இருக்கு.
1: Night Drive with Mirchi Jitu.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் அஜித் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். புரியுதுப்பா, இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு லாங்கான ஒரு டே தான். இந்த டேக்காக பல நாள் நீங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு என்ன டவுட்னா, அந்த டயர்ட்ல இப்ப படுத்து தூங்கிட்டீங்களான்ட்டு எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கறேன், பதில் தெரிஞ்சா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் ரோல் வந்த படம் எது? இந்த படத்துல தான் டபுள் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அது எந்த படம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இல்லை உங்களுக்கு அந்த பதில் தெரியும் அப்படின்னா என்ன பண்ணும்? அதேதான், இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் இருப்பேன், அங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், 91 76 98 3 98 3 9176 983 983 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சரே தெரியல, ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு பதில கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது நைட் டிரைவ் வித் மி ஜித்து. ஒன்லி ஆன் மிர்ச்சி. செம்ம ஹாட் மச்சி, தூங்காதப்பா, முடிச்சுக்கோ.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: 98.3 Mirchi. It is summer hot, Mirchi.

0: காலையில இருந்து டிவி பார்த்து டயர்டா இருப்பீங்க, இப்ப அப்படியே ரேடியோவையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுவோமா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரு லாங் டே அப்படின்னு வந்து சொல்லலாம், ஒரு பயங்கரமான ஒரு டேவா இருந்தது. இன்னைக்கு நிறைய எமோஷன்ஸ், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய ஃபன்னான பல விஷயங்கள், நிறைய கூஸ் பம்ப்ஸ் ஆன விஷயங்கள், இது எல்லாமே இன்னைக்கு ஒரே நாளில் இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் எமோஷன் நடந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய பெரிய பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பா நீங்களும் டயர்டா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ என்ன பண்ணலாம், இப்போதைக்கு நம்ம கடையை சாத்துட்டு போய் நிம்மதியாக படுத்து தூங்குவோம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லா நாளும் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்காது, பட் ஒவ்வொரு நாள்லையுமே நமக்கு பிடிச்ச அட்லீஸ்ட் ஒரு விஷயமாச்சு நடந்திருக்கும். அதை நினச்சி சந்தோஷப்படுங்க, ஹாப்பியாக இருங்க, நிம்மதியாக போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நாளில் உங்களுக்கு நிறைய சந்தோஷமான மூமெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு புரியுது. ஸோ என்ன பண்ணுங்கள், இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தோடு போய் தூங்குங்க, கல்ல எக்ஸ்ட்ரா சிரிப்போடு எழுந்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தது நைட் டிரைவ் வித் மீ ஜித்து, ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சேம ஹாட் மச்சி வட்டா டாட்டா பா பாய், டேக் கேர் அண்ட் குட் நைட். Go!

Mirchi Night Live with Mirchi Jitu only.

0: அனைவருக்கும் வணக்கம். டு டாம் அடிக்ஷன். வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பேன்னு பார்த்தா, நீ ரீல்ஸுக்கு நடுவுல தான் அப்பப்போ வேலையே பார்ப்பேன். விருட்சி கோரிக்கை. இன்ஸ்டால ஜில்லோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங், வென் ஷால் வி மீட்னு மெசேஜ் போடுவார். தனுசு அதிர்ச்சி. உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குன்னு அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்பேன். மகரம் கௌரவம். பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி. பிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம். உன் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ உன் லேண்ட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot machi.
2: 98.3 Mirchi. It is some hot machi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, it is Sam Hot Mirchi.
5: .3 Mirchi. It is Sema Hot Mirchi.

98.3 Mirchi, it's the

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பையனம் லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவை இன்னும் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுபா. ரிஷபம் நிம்மதி, அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவு இல்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவல். மிதுனம் யோசனை, லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பி ஆவாங்கன்னு ரொம்ப யோசிப்பல். கடகம் தாமதம், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பல். சிம்மம் ஆர்வம், படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பல். கண்ணி பெருமை, உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவல். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, இது சம ஹாட் மச்சி. 98.3 Mirchi, இது சம

98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: Turn up the radio. 98.3 Mirchi. It is summer hot, Mirchi.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அன்னை அன்புக்கு அன்னை தெரசா.

0: 98.3 மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா? அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: அனைவருக்கும் வணக்கம். டுடாம் அடிக்ஷன். வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பேன்னு பார்த்தா நீ ரீல்ஸுக்கு நடுவுல தான் அப்பப்போ வேலையே பாப்ப. வீழ்ச்சி கோரிக்கை. இன்ஸ்டால ஜிலோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங், வென் ஷால் வி மீட்னு மெசேஜ் போடுவேன். தனுசு அதிர்ச்சி. உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குன்னு அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்பேன். மகரம் கௌரவம். பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி. பிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம். உன் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ உன் லேண்ட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. It is Summer Hot to Machi.
2: Mirchi. It is Summer Hot to Machi. 98.3 Mirchi. It is Summer Hot to Machi.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயல வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
2: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவன் கிராண்ட்பா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குரலில் ஷாப்பா.
3: வேணா வேணா வேணா, நீ நாமம் போட வேணா, உன் கூட வந்த சண்டை போட்டு

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: 98.3 மிர்ச்சி.

0: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
1: கண்ணுக்கு மையழகு,
0: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
1: அடியே அழகே, அழகே அடியே,
0: பழைய மெமரிஸ் தோண்டும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
2: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் விஜித்து மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சே.
3: டர்ன் அப் தி ரேடியோ.
4: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சே.

0: புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 அண்ட் சண்டே ஈவினிங் 5 to 6 ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: 98.3 Mirchi. It is summer hot to my cheek.

98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
1: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

முன்னெழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி.

0: Mirza Radio.
1: 98.3 Mirchi. It's semma hot machi.
2: அதிகாலைகளை அழகான காலைகளாய் ஆக்க மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.
3: சுவாமியே

98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி. உங்க மார்னிங் வாக்குக்கு உங்க கூடவே வரும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃப்ரெண்ட். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.